0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Al Wada, Abu Dhabi.
5: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
6: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka Veetu Koluva, Anathangam Golden Diamonds oda social media pages lo register panni, diamond necklace vellum vaipai perungal.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ப்பம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்விலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு வளமான தினத்தின் காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நீங்கள் முதல் பரிசு வாங்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த போட்டியிலே நீங்கள் முதலாவது ஆளாக வெற்றி பெற வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமானவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கேற்ற வகையிலே உங்கள் உணவு, உறக்கம், உடற்பயிற்சி இவற்றையெல்லாம் நீங்கள் மிகச் சீரானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோருடைய மதிப்பையும் நீங்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் மதிக்கத்தக்க வகையிலே அன்பானவராக, பண்பானவராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உதாரணங்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றன என்றால், நீங்கள் சிறப்பான ஒன்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற சிறப்பான நிலையிலே உங்களை கொண்டு போய் நீங்கள் நிறுத்த வேண்டும். நான் இங்கிருந்து ஒரு பொருளை உங்களிடத்திலே வழங்குவதற்காக நான் கைகளை நீட்டுகிறேன் என்றால் என் கைகளுக்கு நேராக உங்கள் கைகளை கொண்டு வந்து நீங்கள் நீட்டினால் மட்டுமே என் கையில் இருக்கின்ற பொருளை உங்கள் கையில் வழங்க முடியும். அதாவது ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை மிகச்சரியாக தயார்படுத்திக் கொள்வது, தகுதிப்படுத்திக் கொள்வது அவசியம். எப்போது நீங்கள் சிறப்பானவராக மாறுகிறீர்களோ அப்போது கண்டிப்பாக சிறப்பானவை அனைத்துமே உங்களை தேடி வரும். இதிலே இன்னும் நுட்பமான விஷயம் என்னவென்றால், இதுதான் வேண்டும் என்று ஒன்றை குறித்து சிறப்பான ஒன்றை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்வதை விட நம்மை சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்வதிலே மட்டுமே நாம் கவனம் செலுத்தினால் போதும், எந்த நேரத்தில் எந்த சிறப்பானது உங்களுக்கு தேவை என்பது இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற இறையாற்றலுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே நல்லன எல்லாவற்றையும் நம்மை நாடி வரும் வகையிலே நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும், அந்தந்த நேரத்திற்கு தேவையான அற்புதங்கள் நம் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிகழும். நம்முடைய பணி எல்லா நேரங்களிலும் எல்லா விதங்களிலும் நம்மை நாம் உயர்த்தி கொண்டே இருப்பது மட்டும்தான். இந்த கருத்து எத்தனை உண்மையானது என்பதை நமது சீரான செயல்பாடுகளின் வாயிலாகவே நாம் நிரூபித்து காட்டுகின்ற நாளாக அமையட்டும் இந்த நல்ல நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. தன்னோடு குளத்தில் வாழும் தவளைகளை முதலைகள் தின்பதில்லை. இது ஒரு பழமையான ஆப்பிரிக்க பொன்மொழி வாக்கியம். இந்த வாக்கியம் ஏதோ குளத்தில் நடக்கின்ற ஒரு செயலை குறிப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, இது மறைமுகமாக மனிதர்களை சாடுகிறது. உண்மையில் முதலைகள் மாமிசம் உண்ணக்கூடியவை. ஆனால் அந்த முதலைகள் தன்னோடு நீரிலே வாழுகின்ற தவளைகளை உண்பதில்லையா? அப்படி சொல்லுகிற இந்த பொன்மொழி வாக்கியம் எந்த அடிப்படையிலே மனிதர்களை சாடுகிறது என்றால், தன்னை போலவே வாழுகின்ற சக மனிதனுக்கு மனிதர்கள் கேடு நினைக்கிறார்கள். மற்றவர்களினுடைய அழிவிலே தான் வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். சுயநலமாக மனிதர்களை மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும், அதனாலே நமக்கு லாபம் விளையும், நாம் நலம் பெற முடியும் என்று தீர்மானமாக நம்பி அதிலே மனித குலம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறது. விலங்குகள் தன்னை போன்ற சக விலங்குகளுக்கு தீமை நினைக்காமல் வாழும்போது, அந்த விலங்குகளை விட அதிக அறிவு பெற்றவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த நற்குணங்களை தன்னிடத்திலே கொண்டிருக்கவில்லை என்பது பெரும் ஆச்சரியம்தானே. உண்மையில் மனிதர்களுக்கான மாண்பு எப்போது நிஜமாக உயரும் என்றால், தன்னுடைய பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தி தனக்கு மட்டுமல்ல யாருக்குமே தீமை தரக்கூடிய ஒன்றை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். நன்மை எதுவோ அதை மட்டுமே நமக்கு செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், சக மனிதர்களுக்கு மட்டுமல்ல அத்தனை உயிர்களுக்கும் நாம் செய்ய வேண்டும். எது இந்த நானிலத்திற்கு நன்மையோ அதுவே நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் பேச வேண்டும், அதையே நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் மனிதர்கள், நமக்கு பகுத்தறிவு உண்டு என்பது உறுதியாகும். இந்த கருத்தை தான் அந்த ஆப்பிரிக்க பொன்மொழி அழகாக அழுத்தந்திருத்தமாக வலியுறுத்துகிறது. தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவது போலவே, அத்தனைக்குமே நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை நாம் செய்தால் எல்லோரும் நம்மிடத்திலே நலம் பாராட்ட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்ற அந்த உரிமை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியான இதே தினத்துல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க பல துவக்கங்கள் பற்றி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். 1900 வருடம், அமெரிக்காவினுடைய கப்பற்படையிலே யுஎஸ்எஸ் ஹாலண்ட் என்கின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல், நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட முதல் நீர்மூழ்கி கப்பலாக பரிசோதிக்கப்பட்டது. அதை தயாரித்த ஜான் பிலிப் ஹாலண்ட் என்பவர்களுடைய பெயரையே அதற்கும் சூட்டி மகிழ்ந்தார்கள் அரசாங்கத்தினர். இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்தினுடைய பாதுகாப்பிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களினுடைய வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த துவக்கமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அதே போல 1901 தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய கண்டத்தினுடைய மிக முக்கியமான லேண்ட்மார்க் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு இடமாக விளங்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை, அந்த பெயரை இன்றைய தினத்திலே தான் ரூஸ்வெல்ட் அவர்கள் அந்த கட்டிடத்திற்கு சூட்டினார். அதற்கு முன்பு வரை எக்ஸிக்யூட்டிவ் மேன்ஷன் என்றே அது அழைக்கப்பட்டது. இன்று நாம் அழைக்கக்கூடிய வெள்ளை மாளிகை என்கிற பெயராலே முதன் முதலாக அந்த கட்டிடம் அழைக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1928 அயன் லங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மருத்துவ உபகரணம், லங் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நுரையீரல், அந்த நுரையீரலிலே பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு வெளியிலிருந்து சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு கருவி, அது இரும்பினாலே செய்யப்பட்ட ஒரு உபகரணம் என்பதனாலே நுரையீரலுக்கான பணியை செய்யக்கூடியது, ஆனால் இரும்பினாலே செய்யப்பட்டது, ஆகையினாலே அது அயன் லங் என்று அழைக்கப்பட்டது. பாஸ்டனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான மருத்துவமனையிலே போலியோவினாலே பாதிக்கப்பட்ட ஒரு 8 சிறுமிக்கு 1928 அக்டோபர் 12 அன்று முதன் முதலாக அந்த கருவியின் வாயிலாக சிகிச்சை செய்யப்பட்டு அவருடைய உயிர் காக்கப்பட்டது. இதுபோல பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே வரலாற்றினுடைய பல காலகட்டங்களிலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான பல ஆரம்பங்களை அமைத்து தருகின்ற ஒரு தினமாக இந்த தினம் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. நன்கு சுவையாக சமைக்கப்பட்ட உணவு சுடச்சுட தட்டிலே பரிமாறப்பட்டு நம் முன்னால் வைக்கப்படும் பொழுது பக்கத்திலேயே நேற்று சமைத்து மீதமாகி கெட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய உணவையும் கொண்டு வந்து ஒரு தட்டிலே வைத்தால் அது எத்தனை அசௌகரியமானதாக இருக்கும் இல்லையா? நமக்குத்தான் புதியதாக சமைக்கப்பட்ட உண்ணுவதற்கு உகந்த உஷ்ண நிலையிலே இருக்கக்கூடிய உணவு கண்முன்னால் இருக்கிறதே, அதிலே நாம் கவனம் செலுத்தினால் போதும் இல்லையா? ஏன் பழைய உணவையும் கொண்டு வந்து பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும்? இப்படி ஒரு தவறு யாரேனும் செய்வார்களா? யாரும் செய்ய மாட்டார்கள் தானே? இல்லை, நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய தினம் சுடச்சுட சுவையாக நாம் ருசி பார்ப்பதற்கு தயாராக இருக்கும் போது, நேற்றைய தினத்திலே அல்லது கடந்த காலத்திலே நம்மை பாதித்த பல விஷயங்களை பற்றி திரும்ப திரும்ப நினைத்து கவலைப்பட்டு இன்றைய தினத்தை நம்மிலே பல பேர் வீணடிக்கிறோமே. சூடான உணவு, சுவையான உணவு, இன்று சமைக்கப்பட்ட உணவு நம் கண்முன்னால் இருக்கும் போது கெட்டுப்போன பழைய உணவை கொண்டு வந்து பக்கத்திலே வைத்துக் கொள்வதற்கு சமம்தானே இந்த செயல். கடந்த காலத்தினுடைய கவலைகளை ஒரு பாடமாக மட்டுமே எடுத்துக்கொண்டு அது தரக்கூடிய வருத்தங்களை எல்லாம் நாம் ஒதுக்க வேண்டும். அது நம்மை அணுகாத வண்ணம் அதனிடம் இருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் இருக்கிறது. கடந்த காலத்தினுடைய எந்த ஒரு பாதிப்பான நிலையையும் எந்த ஒரு பின்னடைவையும் இன்று நாம் சிறப்பாக செயல்பட்டால், உற்சாகமாக செயல்பட்டால், ஊக்கத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக நம்மாலே சரி செய்துவிட முடியும். ஆகவே தெள்ள தெளிவாக இன்று கண்முன்னால் இருக்கின்ற இந்த தினம் என்கிற அவகாசத்தை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் மட்டும் கருத்தை வையுங்கள். நிச்சயமாக நிகழ்காலம் சிறப்பாகும், அதனாலே எதிர்காலமும் வளமாகும். இந்த நம்பிக்கை நம்மை நல்ல முறையிலே வழிநடத்துகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

ஹலோ, குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆகுது UAE-ல. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. வாட் அ சாங் டு ஸ்டார்ட் த டே. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நம்ம இசை ஞானி அவர்களுடைய மேஜிக் இல்லையா? இளங்காத்து வீசுதே. ஆக்சுவலி இளங்காத்து வீச ஆரம்பிச்சிருச்சா? கைண்ட் ஆஃப் ஓகே தான் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஹியூமிடிட்டி இருக்கத்தான் செய்யுது. எப்போ வந்து கம்ப்ளீட்டாக அது வேனிஷ் ஆகி நல்ல பிளசண்டான காற்று வீசுன்னு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம்ல. எனிவே, ஒரு பக்கம் நம்ம காத்துட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் வேலையும் பார்ப்போம். அப்புறம் எப்படி போச்சு உங்களோட வீக்கெண்ட் எல்லாம்? ஐ ஹோப் யூ ஹேட் அ வெல் ரெஸ்டட் வீக்கெண்ட். எங்கே வெல் ரெஸ்டட்? கொலு வச்சவங்களுக்கெல்லாம் வந்து பரபரன்னு இருந்திருக்கும் இல்லை வீக்கெண்ட் இல்லையா? ஆனால் இந்த தடவை வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வீக்கெண்ட் ஒட்டி நவராத்திரி ஸ்டார்ட் ஆனது தான் இல்லையா? பொதுவாக நவராத்திரி வந்து எங்கேயாவது வாரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புதன், ஒரு செவ்வாய், ஒரு வியாழன் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஏன்னா வீட்டில் யாராவது கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிறவங்க, வெடி வேலையில் இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க, ரெண்டு பேருமே வேலைக்கெல்லாம் போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ டைம் எடுத்து பொம்மைகள்லாம் இறக்கி அதெல்லாம் அடுக்கி வச்சுங்கும்பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? நவராத்திரி அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட உங்கள் வீடு நம்ம குழு உஜாலா டிடர்ஜென்ட் வழங்கும் உங்கள் வீடு நம்ம குழு குழு சப்போர்ட்டட் பை நம்ம பெருமாள் ஸ்டோர்ஸ் கோலாகலமாக நேற்றுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எஸ்டர்டே வாஸ் டே ஒன், நான் தான் போயிருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்பா அடி அப்படின்றது இப்போ தான், ஏன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கோம் ரேடியோவில், நீங்களும் வந்து ஃபோன்

0: கவனிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இதுக்கு தான் நம்ம இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல ஐ திங்க் நவராத்திரி இஸ் த டைம் வேர் நம்ம வந்து பல பேரை மீட் பண்ணுவோம்ல. நேற்றி கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன் நான், நேற்றி ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர்கிட்ட பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்தேன், நவராத்திரி வந்து இட் இஸ் பிகம் லைக் ஒரு கெட் டுகெதர் மாதிரி. ஒரு ஒரு வருஷமும் வந்து நவராத்திரி சமயத்தில் நம்ம மீட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம், நவராத்திரி அதுவும் ஒரு சபதம் வேற எடுப்போம், ஐயே கண்டிப்பாக லெட்ஸ் கேட்சப்பா, ரெகுலராக வந்து நம்ம மீட் பண்ணணும், நவராத்திரி டு நவராத்திரி இல்லாமல் வந்து கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிப்போம். பட் அடுத்த நவராத்திரிக்கு தான் நம்ம மீட் பண்ணுவோங்கிறது நமக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, ஏன்னா லைஃப் ஹேப்பன்ஸ் அப்படி நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு இருப்போம். பட் அதுக்கு நடுவுலையும் வந்து ப்ரெஷர்ஸ் தான் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் உங்களோட படீஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு தவறாதீங்க. ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், உங்களோட சேர்த்து எனக்கும் தான் நான் சொல்லிக்கிறேன். எனவே ஸோ அப்படி பியூட்டிஃபுல்லான நவராத்திரி சீசன் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கும் வந்து ஓரிரு வீடுகளுக்கெல்லாம் நம்ம ஆர்ஜேஸ்லாம் போவாங்க. ஸோ அப்படி 9 நாட்களும் ஜாலியாக போக போகுது. சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு எவ்ரி ஈவினிங். வி ஆர் ஆல் ஹாப்பி. அண்ட் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்ல பிஸியாக இருக்கும். நிறைய இவெண்ட்ஸ் எல்லாம் வரும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும், நிறைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அடிக்கடி நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். எனிவே அப்படியே தொடங்குவோம் இந்த வாரத்தை. அண்ட் ஐ திங்க் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் வந்து இந்த ஹாஃப் டேர்ம் பிரேக் ஆகுது. ஸோ பிரேக்கில் வந்து இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கரிக்குலம்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து பிரேக்கில் இருப்பாங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு காலையில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன இது லிஃப்ட்டு வந்துருச்சு டக்குன்னு, டிராஃபிக்கே இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறமா தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஸ்கூல்ஸ் எல்லாம் தாண்டும்போது தான் ரியலைஸ் ஆச்சு, ஆமாம் இல்லை இப்போ பிரேக்கில் இருக்காங்க பசங்கள்லாம் அப்படின்ட்டு. எனிவே என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வாரம், டிராஃபிக்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இப்போ ஆஸ் ஆல்வேஸ் நெரிசல் மார்னிங்ல 11 AM வரைக்கும் நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போறேன். நிறைய பாட்டு இருக்கு. ஓ, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கூட அகேன் நம்ம இசைஞானி அவர்களுடைய ரெண்டு பாட்டு தான், நீதானே என் பொன் வசந்தம் படத்துல இருந்து என்னோடு வாவா சாங். அண்ட் இப்போ ரீசன்ட் ரேஜா இருக்கிற இந்த டாரதி படத்துல இருக்கிற முத்துமணி பாட்டு. ஸோ ரெண்டு பாட்டும் கேளுங்க, பொறுமையா நம்ம பேச ஆரம்பிப்போம். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க சரியா, ஆர்ஜி கீர்த்தனா KIRTHANA என்னோட ஸ்பெல்லிங். ஸோ சொல்லுங்க உங்களோட வீக்கெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லி எனக்கு குட் மார்னிங் சேர்த்து அனுப்புவீங்களா சரியா. ஐ வாண்ட் டு நோ வீக்கெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணுமா இருக்கு. பிஸியா இருந்ததா இல்ல லேசியா இருந்ததா இல்ல ஆஸ் யூஷுவலா இருந்ததா, எனி திங் இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பன்ட் எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மண்டே.
1: Back to back. Brought to you by Malabar Golden Diamonds. In the festive season, Malabar Golden Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு
2: Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்க. Diamond மற்றும் precious gem jewelry வாங்கும் போது free cash vouchers பெறுங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: என்ன இருக்க முடியாது.
2: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: பாப்போம்.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரியை ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர். Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs-ல இருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஜெயரா கோர்ஃபகான் ரோடோட ஸ்பீட் லிமிட் கம்மி பண்ணியிருக்காங்க, கவனிச்சிங்களா? அக்டோபர் 13 தேதியான நாளையிலிருந்து, அதாவது செவ்வாய்க்கிழமையிலிருந்து, இந்த ஸ்பீட் லிமிட் அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபுஜெரா போலீஸ் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கோர்ஃபகான் ரோடில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஸ்பீட் லிமிட்லேருந்து முன்னாடி வந்து 120 km/h இருந்தது, இப்போ வந்து இட் இஸ் கோயிங் டு பி 100 km/h சொல்லி ஃபுஜெரா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க, வழக்கமாக நீங்கள் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்களா இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் நோட் பண்ணாமல் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் சைன் போர்ட்ஸ் ஃபுஜேரா ரோட்ல 120 km/h இருந்த ஸ்பீட் லிமிட் இஸ் கோயிங் டு பி 100 km/h.
0: கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.

0: இந்தியா.
1: Brought to you by Basha Bhai Biryani, Wasal Hub, Block 4, Karama.
2: Tamil, 89.4.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
2: We'll be back after a short commercial break.
5: Hey, look, easy. Sana.
6: Sana, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எடுவர்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
1: Sana பேர்லயே வாங்கிடலாம் விடு.
6: எப்படி?
1: ALD Sana Garden, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
1: ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரிய வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
7: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
8: வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
1: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கோலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
10: This hour of Mersal Morning is brought to you by Jayalukas. Jayalukas ல வெறும் 10% advance செலுத்தி lowest gold rate ல உங்க ஜுவல்லரிய pre-book பண்ணுங்க. Offer valid till 7th November.

0: 7:47 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். டிராபிக் எப்படி இருக்கு இன்னைக்கு காலையில? நான் வந்து யூனோ யூஸ்வலா நம்ம இன்ஸ்டாகிராம்ல சில பேஜஸ் எல்லாம் பார்ப்போம், சில நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அதுல காலங்கத்தாலே போட்டாங்க துபாய் ஷார்ஜா ரூட் வந்து பயங்கர கன்ஜெஸ்டடா இருக்கு அப்படின்ட்டு. பாத்துருவோம் அதையும் எப்படி இருக்குன்னு.
1: Traffic update. Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஆல்ரைட், இன்னைக்கு வந்து 611 தான் கொஞ்சம் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 311 விட 611 வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது சுச்சுவேஷன். ஏன்னா ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அங்கங்கே இருந்தாலும் கன்ஜெஷனும் வந்து நல்லா ஹெவியாக இருக்கிறது தெரியுது. ரெண்டு கிராஷஸ் வேறு இருக்குது அலாங் தி வே. துபாய்க்கு போகிற வழியில் நம்ம பார்த்தோம்னா கவனிச்சுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி கிராஷ் இருக்கிறது பார்க்க முடியுது இந்த திலால் சைடில். அண்ட் 311 கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறமா என்ன ரோடு இது? E88 E88 ரெண்டு சைடுமே பார்த்தோம்னா போத் டைரக்ஷன்ஸில் டிராஃபிக் கன்ஜெஷன் அதிபயங்கரமாக இருக்குது. அண்ட் அங்கங்கே வந்து கிராஷஸ் வேறு ஒன்று ரெண்டு என்னால் பார்க்க முடியுது. E88 வந்து எக்ஸாக்ட்லி எங்கே இப்போ ஒரு கிராஷ் எனக்கு தெரியுதுன்னா வாசித் சபப் ஷார்ஜா அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுது. ஸோ அல்தேத் ரோடு தான் E88, ரெண்டு சைட்லேயும் இருக்குது கன்ஜெஷன். வேறு எங்கே? நம்ம பேரூத் ஸ்ட்ரீட்லேயும் அப்படி தான் இருக்குது. பேரூத் ஸ்ட்ரீட்டில் ஐ திங்க் இட் இஸ் டுவர்ட்ஸ் மதீனா மால் தாண்டி இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறதுனால அங்கே கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. அதர்வைஸ் ஆல்சோ முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயும் கன்ஜெஷன், எல்லாத்துலேயும் வந்து பிளாக் இருக்கிறது தெரியுது. அல்கேலோட ஒரு ஸ்ட்ரெச் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. மண்டே மார்னிங்கே ஒரு டிராஃபிக் மேட்னஸ் இருக்குது. டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஓகே, யாருக்கு என்ன பாட்டு வேணும்? 800-8940 அடிச்சிட்டு இருக்கு கொஞ்ச நேரமா, கேட்டுடலாம் யாருக்கு பாட்டு வேணும்னு. ஹாய், குட் மார்னிங்.
3: குட் மார்னிங்,
0: யார் பேசுறீங்க? ஓ, ஸ்ரீனிவாசன், நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு வீக்கெண்ட் எல்லாம்?
3: என்ன
0: ஸ்பெஷல் இந்த வருஷம் கோலுல?
3: நாங்க சிம்பிளா இருப்போம். ஒவ்வொரு வாட்டி அடிஷன்.
0: ஓகே, இந்த தடவையும் வாங்கிருக்கீங்க பொம்மை எல்லாம். நைஸ் நைஸ் நைஸ், போட்டோ அனுப்புங்க சரியா? ஓகே, என்ன பாட்டு? நல்ல ஒரு பாட்டு மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வந்து செம படம், அது செம பாட்டு, ஆல்பமே அட்டகாசமா இருக்கும். ஸோ ஒரு பிரேக் அப்புறமா ஸ்ரீனிவாசன் கேட்ட அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். குயிக்கா இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பார்க்கணும்னா யார் அனுப்பியிருக்காங்க? ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங். அமேசிங் வீக்கெண்டா இருந்தது. எத்தியாத் ரயில்ல போனேன் நான் அல்தேத் ஸ்டேஷன் டு ஃபுஜேரா. என்னோட காரை வந்து அல்தேத் ஸ்டேஷன்ல ட்ராப் பண்ணேன். வெரி குட் சர்வீஸ், ட்ரெயின் சூப்பரா இருந்தது, ஃபிளைட் மாதிரியே இருந்தது. ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, சாண்ட்விச் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எலாபரேட்டாக மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்ட் ரெண்ட் காரும் இருக்கு, 80 dirhams பர் டே, பெட்ரோல் ஃப்ரீ, என்ஜாய் அப்படின்னு சொல்லி அப்படி அழகாக எனக்கு ஒரு அப்டேட்டே தந்திருக்காரு. ஜாஃபர் ஃப்ரம் லேண்ட்மார்க் குரூப், தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் த மெசேஜ். கிளாட் தட் யூ என்ஜாய்ட் யுவர் வீக்கெண்ட். அண்ட் இன்னொருத்தரும் அனுப்பியிருக்காரு. அடடே, ஆ, எல்லாரும் எத்தையாத்திரையில் தான் பார்க்க போயிருக்கீங்களா? வாட்ஸன் வந்து அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, வீக்கெண்ட் வாஸ் நைஸ், எத்தையாத்திரையில் போனேன் ஃபுஜைராக்கு, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, குட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதையும் நான் வந்து பார்த்தேன், சச்ச கிரேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்காரு. ஹாய் அக்கா, ஐ எம் தாரிகா, உங்களோட ஷோ தான் வந்து நான் கேட்டுட்ருக்கேன், அப்பாவோட ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறேன், பாட்டு முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஐ டெஃபினெட்லி ட்ரை தாரிகா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ். ஷாஹுல், குட் மார்னிங். சௌந்தர்யா, ஹாய், குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே. எஸ், என்னோட வீக்கெண்ட் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, நவராத்திரி தான் வந்து என்னோட வீக்கெண்டோட ஹைலைட்டாக இருந்தது. கருப்பணசாமி, குட் மார்னிங். அருண்ராஜ், குட் மார்னிங். அருண் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங், இட் வாஸ் அன் எமோஷனல் வீக்கெண்ட் வித் மை ஃபேமிலி ஆஃப்டர் த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இன் கேஸ். லக்கிலி ஐ மேனேஜ் டு ஃபிளை பேக் டு துபாய் சேஃப்லி ஆன் சாட்டர்டே. கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது, எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் நான். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பேக் வித் மை ஃபேமிலி அண்ட் ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் மை கிட்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இந்த இந்த விஷயத்த வந்து பார்க்க பார்க்க மனசு ரொம்ப வலிக்குது. இதுலேருந்து நம்மளால யூனோ எப்போதான் நமக்கு இந்த இந்த சிச்சுவேஷன் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருமா வந்து விர் ஆல் ப்ரேயிங் ஃபார் தேட் அண்ட் லெட் சி. ரொம்ப கஷ்டமா இருந்தது பாக்கிறதுக்கு, அடுத்தடுத்து அட்டாக்ஸ் எல்லாம் நடந்தது. லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் திங்ஸ் கெட் பெட்டர் அண்ட் ஐ எம் சோ கிளாட் தட் நீங்க சேஃபா வந்துட்டீங்க. இந்த நேரத்தில் நம்மளால பண்ண முடியறது, வில் கீப் எவ்ரிபடி இன் ஆர் பிரேயர்ஸ். ஸோ அவங்களுக்கான பிரேயர்ஸ் அமைதி நிலவனம்ங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை மட்டும் நம்ம எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கட்டும். அண்ட் யா, வேற யாரு, வினோத் வந்து அனுப்பியிருக்காரு. ஹாய், ஐ எம் வினோத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு. சங்கர், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். தினேஷ், குட் மார்னிங் டு யூ டூ. ஷாஹுல், ராமகிருஷ்ணா, ஹூ எல்ஸ், பிரகாஷ் கிருஷ், குட் மார்னிங் கீர்த்தனா, பாட்டு பிளே பண்ணுங்க அப்படின்னு. நிறைய பேர் பாட்டு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எப்படி பிளே பண்ணுறது? ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஏன்னோ மனசுத்தொட்ட மெட்டு மாதிரி செக்மெண்ட்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கால் பண்ணும்பொழுது டக்குன்னு அந்த நேரத்தில் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ணுவேன் இல்லையா. வேறு எப்படி நான் வந்து ஃபேராக சூஸ் பண்ணுறது சொல்லுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் கேட்குற பாட்டெலாம் எனக்கு பிளே பண்ணணும்னு ஆசை தான். லெட்ஸ் சி. எனிவே, இப்போ ஒரு பிரேக் வருது. பிரேக் அப்புறமா ஸ்ரீனிவாசன் கேட்ட பாட்டு, மைக்கேல் மர்தன காமராஜன் படத்துலேருந்து. உஃப், ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அந்த பாட்டு கேட்கறதுக்கு. நீங்களும் ஜாலியாக கேளுங்க. அண்ட் கிருஷ்ணி வருவாங்க, அதுக்கப்புறமா விரிவான செய்திகளில் ஊடகத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஐ வில் ஜாயின் யூ ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: Explore more பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
1: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
1: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அந்தேரா.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents sir, verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win panunga with Alansari Exchange.
1: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ப்ளூ வாட்டர்ஸ் பகுதியில் துபாய் கிளைட்வேஸ் தானியங்கி போக்குவரத்து அமைப்பின் சோதனை இயக்கத்தை தொடங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இயங்கும் தானியங்கி மின்சார வாகனங்கள் இதற்கென அமைக்கப்பட்ட பிரத்யேக வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. ஆர்டிஏவின் தலைமை இயக்குநரும் நிர்வாகக்குழு தலைவருமான மத்தாரல் தயார் இந்த அமைப்பு மற்றும் தானியங்கி வாகனங்களின் செயற்பாடு குறித்த விளக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கிளைட்வேஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இணை தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஹீச, இணை தலைமை நிர்வாக அதிகாரியும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியுமான பிளேக் பாபு ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். வாகனங்களின் இயக்கத்தை நிர்வகிப்பது, செயற்பாடுகளை கண்காணிப்பது, உணர்திறன் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் குறித்த ஆள் தயாரிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்ட அவர் செயற்பாடுகளை நிர்வகிக்கும் முறை மற்றும் பிரத்யேக வழித்தடங்களில் வாகனங்கள் இயக்கப்படும் விதம் குறித்தும் கேட்டறிந்தார். சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலில் சிக்கிய மேலும் 11 பேர் காயமடைந்ததாக சவுதி அரேபியாவின் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் உடனடியாக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை தாக்குதலால் ஏற்பட்ட சொத்து மற்றும் கட்டமைப்பு சேதங்களின் அளவு குறித்த மதிப்பீடு நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரியாத் விமான நிலையம் மீது கடந்த 24 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஏமனின் ஹூதி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. தங்கள் அமைப்பு 4 தாக்குதல்களை நடத்தியதாக ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை ரியாத் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதுடன் 309 பேர் காயமடைந்தனர். இதில் சவுதி நாட்டினரும் வெளிநாட்டு தொழிலாளர்களும் அடங்குகின்றனர். சனிக்கிழமை தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக இந்திய தூதரகம் நேற்றிரவு உறுதிப்படுத்தியது. மேலும் 3 இந்தியர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் நிலை சீராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாயில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திரமோடி, புதிய சிகரங்களை தொடும் தமிழகத்தை உருவாக்க மத்திய அரசின் அனைத்து உதவிகளும் கிடைக்கும் என்று உறுதியளித்தார். மத்திய அரசு சார்பில் தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாயில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல், நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கும் நிகழ்ச்சி சென்னை IIT வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்று

0: சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் மணலி சுத்திகரிப்பு நிலையத்தில் குரூப் 2-3 லூப் ஆயில் பேஸ் ஸ்டாக்ஸ் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார். இன்று நமது நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று அவர் கூறினார். 13,000 கோடியில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் நவராத்திரி புனித காலம் தொடங்குகிறது. புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் இருந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நோக்கி காங்கிரஸ் இன்று பேரணியில் ஈடுபட உள்ளது. ஞானேஷ்குமார் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இன்று ராகுல்காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள், இளைஞர்கள், சமூக அமைப்பினர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணியாகச் சென்று தலைமை நீதிபதியிடம் மனு அளிக்க உள்ளனர். அதில் வாக்கு திரட்டை தடுக்கவும், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நிறுத்தவும், ஞானேஷ்குமார் பதவி விலகுவதை வலியுறுத்தியும் மனு அளிக்கப்பட உள்ளது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையருக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் டெல்லியில் இன்று மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என்று டெல்லி மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: தனியார் எரிபொருள் நிறுவனங்களுடன் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களில் திருத்தம் கொண்டுவரப்படும் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மத்திய கிழக்கு போர் தொடங்குவதற்கு முன்னர் உலக சந்தையில் டீசல் பீப்பாயொன்றின் விலை குறைவாக இருந்த நிலையில் போர் காரணமாக தற்போது டீசல் மற்றும் பெட்ரோல் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்த போதிலும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஒவ்வொரு டீசல் லீட்டருக்கும் 100 ரூபாய் வீதம் மானியத்தை வழங்கியதாகவும், அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய 3 மாதங்களுக்கும் லீட்டருக்கு 70 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் ஆன நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை லாபகரமான நிறுவனமாக மாற்றியுள்ளோம். கடந்த காலங்களில் போலன்றி மிக குறைந்தளவு ஊழியர்களுக்கே நியமனம் வழங்கினோம் என்றும் அவர் கூறினார். பொறியியலாளர்கள் உள்ளிட்ட 10 பேர் மாத்திரம் புதிதாக இணைத்துக் கொண்டு நிறுவனம் திறம்பட நிர்வகிக்கப்படுவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 14 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 223 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணி சார்பில் அபிஷேக் சர்மா அதிகபட்சமாக 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 224 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 209 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள இந்திய அணி 14 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக இந்திய அணியின் அர்ஷ்தீப் சிங் தேர்வானார். அவர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான பந்துவீச்சில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்த வெற்றியுடன் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது.
2: Business update. Business update. Brought to you by
3: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
0: ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் வர்த்தக உறவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த புதிய வாய்ப்புகளை ஐக்கிய அரபு அமீரகமும் சிங்கப்பூரும் ஆராய்ந்து வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்துவது, புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பது தொடர்பாக இருதரப்பும் ஆலோசனை நடத்தி வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது பின் ஜயோதி, சிங்கப்பூர் துணை பிரதமரும் எரிசக்தி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான கன் கிம் யோங் மற்றும் எரிசக்தி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் டான் சி லெங் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருநாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவது, புதிய கூட்டாண்மை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்து இந்த சந்திப்பில் ஆ

0: ஆலோசிக்கப்பட்டது.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விரிவான செய்திகள்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் வானிலை இன்று பொதுவாக சீராகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் வேளையில் நாட்டின் கிழக்கு பகுதிகள் மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் மழையை உருவாக்கும் மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக அலைன், துபாய் மற்றும் ஷார்ஜா உள்ளிட்ட மேலும் பல உள்ளக பிராந்தியங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வியாழக்கிழமை வரை மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Star of the month.
4: Music director Anirudh Ravichandran.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பிஸியான ஒரு மண்டே மார்னிங். என்னதான் வந்து பசங்களுக்கெல்லாம் டேர்ம் பிரேக்கு, ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் இல்லைனாலும் டிராஃபிக்கு குறைச்சல் இல்லை. அப்போ என்னதான் பண்றது? ஸ்கூல் பஸ் இருந்தாலும் டிராஃபிக், ஸ்கூல் போற பேரண்ட்ஸ் லைக் ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைங்களை விடக்கூடிய பேரண்ட்ஸோட யூனோ டிராஃபிக் இருந்தாலும் டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு, இல்லைனாலும் ஜாஸ்தியா இருக்கு. என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல, பட் யா மண்டே மார்னிங்கே உரிய டிராஃபிக் கன்ஜெஷன் தான் வந்து ரோட்ல எல்லாம் பார்க்க முடியுது. எனிவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு டக்கர்ல இருந்து நிரா அண்ட் தென் நம்ம விழி வீக்கிற பாட்டு சாய் அபயங்கரோட பாட்டு ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். குவிக்கா கோல்ட் ரேட் என்னன்னு பாத்துக்கலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்
3: brought to you by
0: Aim Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும்.
3: விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி.
0: ஓகே, கோல்ட் ரேட் வந்து படிப்படியா உயரறத பார்க்க முடியுது. ஃபெஸ்டிவ் சீசன் வேற வந்தாச்சு இல்லையா? 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 505 dirhams 50 fils. 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 468 dirhams.
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்
3: brought to you by 32 years of legacy Aim Gold Wallet.
0: Okay, மழை வர போகுதாமே, பாத்தீங்களா? இதத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் சீரியஸா வார்னிங் கொடுத்த மாதிரி இருக்கு. until Thursday வரைக்கும் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, டெம்பரேச்சர் வந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரவும் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி தெரிவிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு, அதாவது மண்டே அக்டோபர் 12 தேதியான இன்னிலிருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் 15 Thursday வரைக்கும் ஆங்காங்கே மழை பெய்ய போகுது. பார்ட்லி கிளவுடி அண்ட் கனெக்டிவ் கிளவுட் ஃபார்மேஷன் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்குமா ஈஸ்டர்ன் ஏரியாஸ்ல. அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் இன்டர்னல் ஏரியாஸ்ல போய் மத்தியானத்துக்கு மேல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மவுண்டனஸ் ஏரியாஸ்ல நம்ம பார்த்தோம்னா பீக் டெம்பரேச்சர் அப் டு 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமா, அண்ட் காத்தும் வந்து கொஞ்சம் டஸ்டோட சேர்ந்து வீசுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா என்ன, காலை நேரங்கள்ல வந்து இப்போ அந்த யூனோ க்ளோஸ் டு விண்டர் வந்துட்டோங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா 6 மணி ஆனாலும் வெளிச்சம் வர்றது கிடையாது, கொஞ்சம் அப்படி இருட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு 6:10 அப்படிங்கும்போது தான் லேசா அப்படி கொஞ்சம் வெளிச்சம் வருது, சூரியன் ஒளியில வராரு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா 6:30 வரைக்கும் இருட்டா இருக்கும்ல. I just can't wait for those days. Anyway, back to back ரெண்டு பாட்டு சொல்லிட்டேன்ல என்னென்ன படங்கள் வந்து கேட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: Back to back.
3: Brought to you by Malabar Golden Diamonds. In the festive season, Malabar Golden Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

0: face. It's beyond that.
1: Back to back.
2: Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்க. Diamond மற்றும் precious gem jewelry வாங்கும் போது free cash vouchers பெறுங்க.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: இன்வாய்ஸிங் எல்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
4: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்
3: இது என்ன புது சாப்ட்வேரா?
4: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
3: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
4: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
6: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056-415-4242.
5: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7th November.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: அலேன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இனிமே வேற பேர்ல அழைக்கப்பட போகுதுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. கேள்விப்பட்டீங்களா? அலேன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இட் ஹஸ் பின் ரீநேம்ட் ஆஸ் தஹ்னூன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து லேட் ஷேக் தஹ்னூன் பின் முகமது அல் நஹ்யான் அவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டாக பெயர் மாற்றம் செய்யப்படுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு யுஏனுடைய பிரசிடென்ட் ஹிசைன் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான். ஸோ அக்டோபர் 11 ஞாயிற்றுக்கிழமையான நேத்தியிலிருந்து அலேன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு.
0: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Mercil Morning brought to you by
0: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
3: அவங்க யாசங்க ஜிஞ்சேஸ் காக்கும் மூம் காத்த மிசக ஜிம்பே வா யாமாபூ
4: யாமா நாபோதா ஹா
5: ஏமாய் நாவாசாமே ஏமாமா

0: பிரார்த்தனா. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
0: ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
4: என்ன கொண்டு நாளும் நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஜாயாலுக்காஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்ச்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுக்காஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுக்காஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலுக்காஸ். ஆஃபர் வாலட் அண்டில் நவம்பர் 7.
6: ஜாயாலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க.
0: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
5: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
0: என்னது, நிஜமாவா?
1: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG.
0: New light, new beginnings with DAG Developers. Call 056-357-9474.
7: This hour of Mersal Morning is brought to you by Jayalukas. Jayalukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th.

0: 8:46 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்குட் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஆர்குட் தான் வந்து இட் வாஸ் தி ஓஜி ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இல்ல. நம்ம 90s கிட்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும், மில்லினியல்ஸ்க்கெல்லாம் வந்து ஆர்குட் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது ஆர்குட்ல நான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து எப்படின்னா வீடுகள்லாம் பிசி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் காமன் ஆயிட்டு இருந்த ஒரு டைம், அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தா நான் ஐ திங்க் நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போது தான் நினைக்கிறேன் ஆர்குட் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் ஸ்கிராப் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புறதுக்கு பேர் வந்து ஸ்கிராப்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்குட்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரே என்ன அப்படின்னா, யார் நம்ம ப்ரொஃபைல விசிட் பண்ணாங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஓ அப்போ இவங்க விசிட் பண்ணாங்களா, அவங்க விசிட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இல்லை அந்த அந்த டைமில். எஸ்பெஷலி ஸ்கூல் அண்ட் காலேஜ்லாம் படிக்கும்பொழுது சரி, நம்மளோட க்ரஷ்ஷோ இல்லை நம்ம வந்து கண்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து நம்ம ப்ரொஃபைலை பார்த்தாங்கன்னா ஆஹா, அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாதுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ டைம்ஸ் லைக் லில்மோ சிம்பிள் இல்லை, அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. டெஸ்டிமோனியல்ஸ் எழுதுறது, அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆர்குட்னுடைய பெரிய ஹைலைட்டாக இருந்தது. அண்ட் யூ நோ வாட், ஆர்குட் வந்து 2026 மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருக்கு. கேள்விப்பட்டீங்களா, ஆர்குட்னுடைய ஃபவுண்டர் வந்து ஒரு கம்பேக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காராமா. ஜெனியூன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்யூனிட்டிஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு பிளாட்ஃபார்மை திருப்பி கொண்டு வரலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோம்னா வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாதிரி கமர்ஷியல் ஆயிடுச்சு, ஆல்காரிதம்ங்கிறது ட்ரெண்டுங்கிறது இப்படி அப்படி. ஸோ யூனோ இட் இஸ் பிகம் லைக் டோட்டலி கமர்ஷியல், அண்ட் அது ஒரு பிளாட்ஃபார்மாக லைக் பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டு ஜென்யூனாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஆர் உங்களுடைய யூனோ நெட்ஒர்க்கோட ஒரு நல்ல ஜென்யூனான கனெக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஆர்குட்காக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அல்காரிதம் ட்ரிவன் ஃபீட்ஸை தாண்டி ஜெனுவன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வர போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒஃபீஷியல் டேட் எல்லாம் எதுவும் வரல அப்படின்னாலும் இதற்கான ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறது என்னென்னா இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கடைசியாக வந்து ஐ திங்க் 2014 ஒரிஜினல் ஆர்குட் சர்வீஸ் வந்து கூகுள் ஷட் டவுன் பண்ணாங்க, அண்ட் அதுக்கப்புறமா ரீஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ பழைய பிளாட்ஃபார்ம் தான் வந்து திருப்பியும் வரப்போகுதா இல்லை புதுப்பிச்சு இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா வயதினரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த பிளாட்ஃபார்மை டிசைன் பண்ண போகிறாங்களா, புது ஃபீச்சர்ஸ் வரப்போதா, என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. பட் ஆர்குட் திருப்பி வரப்போகுது அப்படிங்கும்போது அந்த ஒரு ஒரு ஃப்ளட் ஆஃப் நொஸ்டால்ஜியாக வந்தது, நிறைய மெமரிஸ் எல்லாம் வந்தது. ஏன்னா நிறைய பேரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நானே கூட வந்து சில லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் ஆர்குட் வழியாக தான் நான் கண்டுபிடித்தேன். எனிவே லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஆர்குட் வருதா என்ன ஏதுன்ட்டு. யாருக்கெல்லாம் ஆர்குட் அக்கௌண்ட் இருந்தது எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, ஆர்ஜே கீர்த்தனா KIRTHA என்னோட பேஜுக்கு அனுப்புங்க, எஸ் ஆர்குட் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஐ வுட் லவ் டு நோ தட். அப்புறமா அடுத்தது உங்களுக்கு கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல சின்ன மாப்பிள்ள படத்துல இருந்து ஒரு பாட்டு பிரேக், அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டெல்லாம் ப்ளே பண்ண போறேன் ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
3: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
4: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே?
5: Are you feeling comfortable?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய ஒளிய பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: Brought to you by
12: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
13: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
14: ALD Sana Garden. 2.75 cents sir, verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
13: Co-sponsored by
14: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சத்யபாமா மற்றும் மரகதம் குமரவேல் ஆகியோர் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். சபாநாயகர் சிஜிடி பிரபாகர் முன்னிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பதவியேற்பு இடம்பெற்றது. இதன் மூலம் சட்டப்பேரவையில் தாவிகா எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 109 உயர்ந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இருவரும் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றனர். சிஎம்ஆர்எல் எக்ஸாலோஜிக் நிதி முறைகேடு வழக்கில் கேரளத்தின் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் முதலாம் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் பினராயி விஜயனின் மகள் வீணா இரண்டாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார். இதேவேளை வீணாவின் கணவரும் முன்னாள் அமைச்சருமான முகமது ரியாஸ் மூன்றாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஆகியோர் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தற்போது இடம்பெற்று வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளார். இதேவேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று காலை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: சவுதி அரேபியா மீதான தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அனைத்து வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பையும் பாதிக்கின்றன என்று அமீரக ஜனாதிபதியின் தூதரக விவகார ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்தார். பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு விவகாரங்களில் வளைகுடா நாடுகள் மீண்டும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் பிராந்தியம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக அன்வர் கர்காஷ் குறிப்பிட்டார். ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி துறை மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் இந்த ஒப்பந்தம் தொடர்பான விரிவான தகவல்களை அவர் வெளியிடவில்லை. இதனிடையே ட்ரம்பின் அறிவிப்பால் ஆரம்பத்தில் ஆச்சரியமடைந்ததாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 82 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 215 ஓட்டங்களை குவித்தது. 216 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 133 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொள்ள பாகிஸ்தான் 82 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி ஈட்டியது. போட்டியின் ஆட்டநாயகனாக மாசதாக் தேர்வானார். அவர் 51 பந்துகளில் 96 ஓட்டங்களை பாகிஸ்தான் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். பாகிஸ்தான் அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய ஷஹிப் ஜாதா ஃபர்ஹான் 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை 2-0 என்ற கணக்கில் பாகிஸ்தான் கைப்பற்றியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 909 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பா, எவ்வளவு பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல, எஸ் ஐ ரிமெம்பர் ஆர்குட், எஸ் எனக்கு வந்து ஆர்குட்ல அக்கௌண்ட் இருந்தது, என்னோட கிரஷ்ஷை வந்து நான் கண்டுபிடிச்சேன் ஆர்குட் வழியா அப்படின்னு சொல்லி எனக்கு சில பேர் எல்லாம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. மோகன் தனசேகர் தான் வந்து சொல்லியிருந்தாரு, எஸ் ஐ ஹேட் அன் ஆர்குட் அக்கௌண்ட், தட் டு மை கிரஷ் அக்செப்டட் மை ரிக்வெஸ்ட், ஓ மை காட் அப்படின்னு சொல்லி கண்ணில் அப்படி ஹார்ட்லாம் தெரியுற மாதிரி எல்லாம் அவர் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் விஸ்வாவும் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, ஞாபகம் இருக்கு ஸ்கூல் டேஸ்ல நானும் ஆர்குட் பயன்படுத்தினேன் அப்படின்ட்டு. அண்ட் திவ்யா ஸ்ரீயும் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, லைக் எஸ் ஆர்குட் வழியாக நானும் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அப்போ வந்து கனெக்டடா இருந்தோம் அப்படின்னு. ஏன்னா அந்த டைம்ல நம்ம பார்த்தோம்னா இன்டர்நெட் வாஸ் தேர், ஆனா மொபைல் போன்ஸ் வந்து இப்போ நம்ம பரவலா பயன்படுத்துற மாதிரி நம்ம வீட்டில் மொபைல் போன்லாம் வாங்கி தர மாட்டாங்க அப்போ, எஸ்பெஷலி ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம். இப்போ வந்து சின்ன குழந்தைங்க, அதாவது சின்ன குழந்தைனா அது அப்பதான் இப்பதான் பேச ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கும், பிளே ஸ்கூல் கூட போயிருக்காது. ஆனா அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு தனியா வீட்டில் போன் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இப்போ காலம் மாறி போச்சு. பட் அப்போ வந்து திங்ஸ் வேர் டிஃபரெண்ட் இல்ல, எதுவுமே வந்து ஒரு அளவா இருக்கும்போது தான் அதோட சாமும் இருக்கும் இல்லையா. எல்லாமே வந்து ஈஸி அவைலபிளா இருக்கு, ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கு. அதுக்காக நம்ம கஷ்டப்படணும்ன்றோ இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் எடுக்கணும்னோ இல்ல காத்திருக்கணும்ன்றோ இருக்கணும்னோ ஒரு சிச்சுவேஷன் இல்லாதப்போ அந்த பொருளோட மதிப்பு அதோட சாம் வந்து நமக்கு பெருசா தெரியாது. ஐ திங்க் அப்படிப்பட்ட ஒரு ஏஜ் அண்ட் டைம்ல தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன நினைச்சாலும் ஈஸியா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது. யூடியூபா இருக்கு, சோஷியல் மீடியாவா இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ இந்த அண்டர் 15 சோஷியல் மீடியா பேன்லாம் இருக்குனாலும் அவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்குன்ட்டு, அவ்வளோ ஈக்குவலாக இருக்கு. அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்னசென்ஸ் அண்ட் அந்த ஒரு சைல்டிஷ்னஸ் வந்து இதனால கம்மியாயிடுச்சோங்கிற மாதிரி

0: நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா பர்சனலி வந்து எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இல்லை, எனக்கு குழந்தைங்கள்லாம் இல்லை அப்படின்னாலும் கூட வென் ஐ சி அ லாட் ஆஃப் சில்ட்ரன், நம்ம பல இடங்களில் பார்ப்போம்ல, பொது இடங்களில் மேபி மால்ஸில் வந்து பார்க்கும்பொழுது இல்லை லிஃப்ட்டில் முக்கியமாக வந்து நான் இதை கவனிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில், அவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ளோரில் ஏறி அவங்க ஃப்ளோரை ரீச் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் இருக்கே, ஓ மை காட், காலேஜ் டைமில் கூட நம்ம எல்லாம் இப்படி பேசினது இல்லைங்கிற மாதிரி தோணும். சில சமயம் பார்த்தோன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவாங்க குழந்தைங்க, அப்பா பரவாயில்லையே இவ்வளோ எக்ஸ்போஜர் இருக்கிறதுனால அவங்களுக்கு இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்ட்டு தோணும். இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ஏன்னா நம்மளே வந்து பேசுகிறதுக்கு கூச்சப்படக்கூடிய சில வேர்ட்ஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க அப்படியே ஓப்பனாக பப்ளிக்கில் மற்றவங்க இருக்காங்கன்ட்டு கூட பார்க்காம பேசும்பொழுது ஐயோ இந்த எக்ஸ்போஜர்னால இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். எனிவே எல்லாம் அளவாக பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நல்லது தான். ஆல் ரைட், பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு அநேகன்லேருந்து டங்காமாரி சாங் அண்ட் அயலான் படத்துலேருந்து வேற லெவல் சகோ பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கு?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by 32 years of legacy in gold wallet.
0: Okay, மாற்றம் எதுவும் பெருசா இல்லை. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 505 திரும்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 468 திரும்ஸா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate
1: brought to you by
2: aim gold wallet ஐ டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 திரஹம்ஸ் போனஸ் கிடைக்கும்.
3: விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்கள். செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: வெற்றியை தொடர்ந்து
1: நெல்சன்
0: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மோகன்லால் சிவராஜ்குமார் யோகி பாபு விநாயகன் வித்யா பாலன் எஸ் ஜே சூர்யா ரம்யா கிருஷ்ணன் சுராஜ் நடிப்பில் அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம் எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ்எஃப்எம்
2: We'll be back after a short commercial break.
3: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
4: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026 துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவ பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஆபீஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய் பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: துபாய் இட் இந்த ஒரு டேர்ம் நம்ம இந்த வருஷம் புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு டேர்ம் ஒரு ஃப்ரேஸ்னு சொல்லலாம். ஸோ துபாய் இட் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத நம்ம துபாயினுடைய கிரவுன் பிரின்ஸ் அவர்களே வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ துபாய் வந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அவ்வளோ சிறப்பாக ரெக்கார்ட் டைமில் செஞ்சு முடிச்சிடுறாங்க இல்லையா. ஸோ துபாய் இட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட் இன் ரெக்கார்ட் டைம் அண்ட் வித் ஹை குவாலிட்டி. எதுலையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் எக்ஸப்ஷனலாக ரிசல்ட் கொடுக்கறது வந்து லைக் துபாய் இட் அப்படின்னு சொல்லி கூடிய ப்ராஜெக்ட்ஸில் அண்ட் துபாய் சிட்டியை வந்து எவ்வளோ வெல் கனெக்டடாக வச்சுருக்காங்க இல்லை. ஒரு ஒரு சிட்டி வந்து டெவலப்டாக இருக்குது, மக்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இட் ஹேஸ் டு பி வெல் இன்டெகிரேட்டட் அண்ட் அந்த நெட்ஒர்க் வந்து அவ்வளோ சீம்லெஸ்ஸாக அழகாக இருக்கணும், கனெக்டடாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம துபாயோட ஆர்டிஏ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் லைக் ஐ செட் துபாய் எட்டுக்கான அர்த்தம் இதுதான் சொல்லிட்டு ஆர்டிஏக்கு இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆர்டிஏ. இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய சிட்டிஸை வச்சு பார்க்கும்பொழுது நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து தேவ் டேக்கன் அப் சம் ஆஃப் த மோஸ்ட் ஆம்பிஷியஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சு அதை வந்து ஹை ரேட் ஆஃப் எஃபிஷியன்சியோட அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கிறத சொல்லி பாராட்டி இருந்திருக்காரு. ஸோ அவர் சொன்னதன்படி பார்த்தோன்னா மேஜர் ரோடு, அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜஸ் அண்ட் டனல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம துபாயில் அவ்வளோ வண்டர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் டபுள் த குளோபல் ரேட் ஆஃப் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சியில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஆல் வைல் மெயின்டைனிங் அ ஹை குவாலிட்டி. அண்ட் துபாய் மெட்ரோடைய ஸ்கெடியூல் அக்யூரசி பற்றியும் அவர் வந்து பாராட்டியிருந்தார். 99.7% அக்யூரேட்டான ஸ்கெடியூலை தான் வந்து துபாய் மெட்ரோ எப்போவுமே கீப் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டிரைவர்லெஸ் ஆர் அட்டானமஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோனமஸ் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியில் வெரி ஃபியூ சிட்டிஸ் தான் வந்து நல்ல சிறப்பாக திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம துபாயும் ஒன்று அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ டிரைவர்லெஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பேசஞ்சர்ஸுக்கு அவங்க டெஸ்டினேஷனை சேஃபாக, குவிக்காக, கம்ஃபர்டபுளாக ரீச் பண்ணுறதுக்கு ஆர்டிஏ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வழக்கமாக ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய ரோட்ஸில் ஸ்பெஷலி இந்த நெய்பர்ஹுட்ஸ்லாம் பார்த்தோன்னா நிறைய பைசிக்கிள் பார்த் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இஃப் யூ சி இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஷேக் ஜாயத் ரோடில் எவ்வளோ பெரிய ஒரு பைசிக்கிள் ட்ராக் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, அது வந்து எல்லாராலையும் வந்து பாராட்டப்பட்ட ஒரு ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோடைய அச்சீவ்மெண்ட்ஸை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாராட்டி தான் இந்த துபாய் எட் அவார்டை கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று இந்த அவார்டில் நம்ம பார்த்தோன்னா வெவ்வேறு ஃபீல்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க, லைக் கவர்மெண்ட், ரியல் எஸ்டேட், இக்கானமி, பிஸ்னஸ் டெக்னாலஜி, ஹெல்த், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், சொசைட்டி அண்ட் சர்வீசஸ்னு. அண்ட் ஒரு ஒரு ஃபீல்டுமே நம்ம வந்து பார்த்தோன்னா மூணு கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க, இண்டிவிஜுவல், அதுக்கப்புறமா வந்து ப்ராஜெக்ட் அண்ட் இன்னும் ஒரு கேட்டகரி கூட வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் யா, இன்ஸ்டிடியூஷன் ஆர் கம்பெனி யா. ஸோ இந்த கேட்டகரிஸில் வந்து கம்பீட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம துபாயினுடைய கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.
2: வாங்க முடியும் அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
3: கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச், உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or t1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: இந்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும். ஹலோ அபுதாபி மக்களே,
5: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
5: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call 056-357-9474.
7: What are you doing? குனிஞ்சா நிமிர முடியலீங்க.
8: நிமிர்ந்தா குனிய முடியலையா?
7: ஆமாங்க.
8: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
7: ஆமாங்க.
8: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
7: ஆமாங்க.
8: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: ஏன் பண்ண முடியாது?
3: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
3: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. அன்யூஷுவல் டிராஃபிக் வந்து இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? சரி, இன்னைக்கு மண்டே மார்னிங்கிறதுனால மேஜர் ரோட்ஸ்ல இருக்கு. பட் அன்யூஷுவலா வந்து இப்ப நான் ஒன்று ரெண்டு கிராஷஸ் என்னால பார்க்க முடியுது. நம்ம D88 இருக்கு இல்லையா, D88 ஒரு கிராஷஸ் அல் கிஃபாஸ் சைட்ல பார்த்தோம்னா தெரியுது. இது அங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குமே, அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி, மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த பக்கம் நம்ம D75 ஷேக் ராஷித் ரோடு பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் பர்துபாய் போகக்கூடிய டைரக்ஷன் ஒன்னு ரெண்டு மூணு கிராஷஸ் இருக்கு ஆங்காங்கே இந்த ஜபீல் பார்க் கிட்ட நம்ம பார்த்தோம்னா. அண்ட் தென் இன்னொரு சைடு வந்து வேற எங்க ஊத் மேத்தா ரோட்லலாம் வந்து பெருசாக எதுவும் டிராஃபிக் எல்லாம் இல்லை. பட் நம்ம D75 அப்படியே ஊத் மேத்தாக்கு போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம பார்த்தோம்னா அகெயின் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. அங்கே வந்து மல்டிபிள் கிராஷஸ் இருக்கிற அந்த காரணத்தினால இப்போ கன்ஜெஷன் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இப்பொழுதைக்கு அன்யூஷுவலாக எனக்கு மேப்பில் தெரியுது. பட் அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா D71 கன்ஜெஷன் கொஞ்சம் இருக்கு, ராசல்கூர் ரோட்ல கொஞ்சம் இருக்கு, 311 இருக்கு, 611 இஸ் பெட்டர். 611 வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் பார்க்க முடியுது. பட் 311 வந்து கன்ஜெஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, சோ டிரைவ் சேஃப் ப்ளீஸ்.
3: டிராஃபிக் அப்டேட் Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனைய வாங்குங்க.
3: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
4: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே?
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
8: Mercil Morning brought to you by
9: ALD Sana Garden. 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
8: Co-sponsored by
9: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தேர்தல் முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லிக்கு போராடச் செல்லும் இளைஞர்களை ஆங்காங்கே கைது செய்யும் ஓனர்களின் பாணியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னைக்கு வந்து போராடவிருந்த பன்னோக்கு மருத்துவ பணியாளர்களை ஆங்காங்கே விட்டு காவலில் வைக்கும் சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மருத்துவ பணியாளர்களுக்கு தந்த வாக்குறுதிகளையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு போராட்டத்துக்கு புறப்படும் முன்பை வீட்டில் வைத்து கைது செய்யும் அளவுக்கு இந்த ரீல்ஸ் அரசு அராஜகம் செய்வது ஏன் என்று அவர் ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: காங்கிரஸ் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கேவின் பாட்டி உயிரிழந்த தகவலை அவரிடம் பெண் காவல் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கும் காணொலியை டெல்லி போலீசார் வெளியிட்டுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியின் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த அபிஜித் தீப்கே விமானத்திலேயே கைது செய்யப்பட்டார். அபிஜித் தீப்கே தனது பாட்டியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள விரும்பினால் அதற்கான போக்குவரத்து வசதியை ஏற்பாடு செய்து தருவதாக காவல் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நல குறைவு காரணமாக சற்று முன்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த முன்பிணை மனுவை மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சிறிலிய சபைய மோசடி தொடர்பான நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் அவர் மாளிகா கந்த நீதிமன்றத்தின் இந்த முன்பிணை மனுவை தாக்கல் செய்திருந்தார். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் துபாய் மற்றும் வடக்கு அமீரகங்களில் சிக்கித் தவிக்கும் சவுதி குடிமக்களை சாலை மார்க்கமாக தாயகம் அழைத்துச் செல்ல பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை துபாய் மற்றும் வடக்கு அமீரகங்களுக்கான சவுதி அரேபிய தூதரக அலுவலகம் மேற்கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவின் பல்வேறு நகரங்களுக்கு அமீரகத்தில் இருந்து இயக்கப்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து பயணிகள் தாயகம் திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து விமான போக்குவரத்தில் பாதிப்பு நிலவி வரும் நிலையில் சவுதி குடிமக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் பேருந்துகள் மூலம் தரைவழி போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் மத்திய பகுதியில் உள்ள கோர்கா மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் வீடுகள் மற்றும் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதைத் தொடர்ந்து காணாமற் போன 5 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. வெள்ளம் காரணமாக பல குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை 95 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கின்வென் ஜெங் சாம்பியன் ஆனார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மிரா அன்ரீவாவை எதிர்த்தாடிய கின்வென் ஜெங் 7-5, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதேவேளை மகளிர் ஒற்றையர் இரட்டையர் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் கேட்டரினா சினியோகோவா மற்றும் ஷூ ஜாங் ஆகியோரை வீழ்த்தி கேப்ரியல்லா மற்றும் லூசா ஸ்டெஃபானி ஆகியோர் வெற்றி பெற்று மகுடம் சூடினர்.
3: Business update. Business update.
4: Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing seya Zoho Books tayar.
2: உலக சந்தையில் எண்ணெய் விலை சரிந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1.24% சரிந்து 90.71 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையிலும் எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ளது. 0.75% சரிந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $103.9 உள்ளது. இதனிடையே உலக சந்தையில்

0: www.bengaluru.co.in/ae/books. செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக வானிலை சீராகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்புஜைரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 34 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 15 தேதி வியாழக்கிழமை வரை மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலைன் துபாய் மற்றும் ஷார்ஜா உள்ளிட்ட உள்ளக பிராந்தியங்களில் இன்று மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. 89.4
2: kanna oru time on panita off pannave koodadhu hukum tamil fm ka hukum tamil fm ka hukum tamil fm ka hukum hukum hukum
3: arthamai thana cha
4: 89.4
5: Star of the month.
6: Music director Anirudh Ravichander.

0: நானும் ரவுடிதான் படத்துல இருந்து நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. எத்தனை தடவை இந்த பாட்டை நம்ம கேட்டிருப்போம்ல. படம் ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆகுது. கேன் யூ பிலீவ் இட்? ஐயோ, ஆமா, நான் துபாய் வந்த புதுசுல இந்த பாட்டெல்லாம் கேட்ட ஞாபகம் எனக்கு. ஆனா இப்பவும் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாட்டு ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அஃப்கோர்ஸ் அனிருத்தோடைய கான்ட்ரிபியூஷன். படமும் வந்து ஜாலியான ஒரு படம், விக்னேஷ் சிவனுடைய படம் அப்படின்னாலும், நயன்தாரா வந்து இல்ல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு நயன்தாராவா தெரிவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஒரு கேரக்டர் பிளே பண்ணும்போது அழகா இருப்பாங்க, பட் இந்த படத்துல வந்து பர்டிகுலரி பார்த்தா நயன்தாராவோட ஸ்டைலிங் வந்து பெருமளவு பேசப்பட்டது. அவங்க காதுல வேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இயர்க் ஆஃப் டைப்ல இருக்கிற அந்த ரிங்ஸ் ஆகட்டும், அவங்களோட ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பெருமளவு பேசப்பட்டு நிறைய பேர் வந்து அதை ரீக்ரியேட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பர்டிகுலர்லி வந்து நயன்தாரா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பளிச்சுன்னு ரொம்ப அழகா தெரியறதுக்கான காரணம் அவங்களுடைய காஸ்டியூம்னு சொல்லலாம். அண்ட் அதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னா அனுவர்தன். ஸோ அனுவர்தன் தான் வந்து காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ஸ்டைலிஸ்டா இருந்திருக்காங்க நயன்தாராக்கு நானும் ரவுடிதான் படத்துல. ஸோ காதம்பரி அப்படிங்கிற அந்த கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓவரால் அவங்களோட ஸ்டைல் நம்ம பார்த்தோம்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் காஸ்டியூம் அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்கன்னா கேஷுவல் பொஹீமியன் அண்ட் ஷீக் கைண்ட் ஆஃப் காஸ்டியூம் தான். அதுவும் பாண்டிச்சேரியில் அவங்க மெயினாக இருப்பாங்கிறதுனால அந்த பாண்டிச்சேரி இன்ஸ்பயர்டு ஏஸ்தட்டிக்கில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த கேஷுவலான அந்த லாங் ஸ்கர்ட்ஸ், டீ ஷர்ட்ஸ், அதாவது டீ ஷர்ட் அண்ட் இந்த பிளாக் பிரிண்டட் ஸ்கர்ட்ஸை வந்து அவ்வளோ அழகாக பேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இண்டிகோ டாப் எல்லாம் வேற போட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த பாட்டில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு டாப் ஒன்று ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஒரு நார்மல் பிளவுஸ் மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமான பேக்கோட கைண்ட் ஆஃப் பேக்லெஸ் டாப் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப அழகாக வந்து அதை வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து ஜெய்ப்பூர், குஜராத், டெல்லி இங்கிருந்தெல்லாமும் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்களாமா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததே, அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. பட் யா, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நயன்தாராவினுடைய காஸ்டியூம் இதில். எனிவே, பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. ஹவுஸ் யோ மண்டே கோயிங்? 10:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கந்தசாமி அதுக்கப்புறம் கால படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக ரெண்டு பாட்டு பிளே பண்ண போறேன். பட் பிஃபோர் தட்,
1: update brought to you by abc cargo and courier number 1 ngcc call or whatsapp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ சவுதியில் வந்து இன்னும் அந்த பதற்றமான ஒரு நிலைமை இருக்குது. அண்ட் அக்டோபர் 10 சனிக்கிழமை நடந்த அந்த அட்டாக்குக்கு அப்புறமா பார்த்தோம்னா நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். மனசு ரொம்ப வலிக்குது அண்ட் பாதிக்கிற அளவுக்கு தான் நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தா நம்மளுடைய க்ரௌன் பிரின்ஸ் அவர்கள், துபாயினுடைய க்ரௌன் பிரின்ஸ் அவர்கள் வந்து முழு ஒற்றுமையை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் அண்ட் சவுதியோடு நாங்கள் இருக்கோம் அண்ட் லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் தியர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்ட்டு மெசேஜ் எல்லாம் வந்து அவர் கொடுத்துருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ ஏர்போர்ட்டில் தான் மெயினாக அட்டாக் நடந்தது அந்த காரணத்தினால நிறைய ஏர்லைன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் நேத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர். நேத்துக்கு கேன்சலேஷன் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அண்ட் இன்னைக்கு வந்து அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அப்டேட்ஸ் எல்லாம் தெரிவிக்குது. அண்ட் யூஏஇ சவுதி ஃபிளைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எமிரேட்ஸ் எத்தியாத் ஃபிளை துபாய் வந்து ரியாத் தமாம் ஜெதா சர்வீஸை வந்து சில சர்வீசஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சர்வீசஸ் இன்ஃபேக்ட் இந்த இடங்களுக்கு அண்ட் சவுதியினுடைய மற்ற டெஸ்டினேஷன்ஸ்க்கு வந்து கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் கிங்டமுடைய ஏர்போர்ட்ல வந்து அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கிற அந்த காரணத்தினால பர்டிகுலர்லி பார்த்தா நேத்துக்கு வந்து இல்லை சண்டே கிட்டத்தட்ட 56.84% அவங்களுடைய டிபார்ச்சருக்கு தயாராக இருந்த அந்த ஸ்கெடியூல் ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஏர்போர்ட் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 1096 ஃப்ளைட்ஸ் வந்து சவுதிக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்ததான். அதில் வந்து பார்த்தோம்னா 623 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருந்திருக்காங்க. டுவர்ட்ஸ் சவுதி போகக்கூடிய ஃப்ளைட்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இன்னும் நிறைய ஃப்ளைட்ஸ் அண்ட் யூஏஇ ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் எமிரேட்ஸ் வந்து அவங்களுடைய 3 ஃப்ளைட்ஸ் துபாய் ரியாத் ரூட்டில் போகக்கூடிய 3 ஃப்ளைட்ஸை வந்து அக்டோபர் 12 மற்றும் 13 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் நம்பர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ 3 தமாம் பவுண்ட் ஃப்ளைட்ஸும் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் மதீனாக்கு போகக்கூடிய கப்புள் ஆஃப் ஃப்ளைட்ஸும் எமிரேட்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அவங்க வெப்சைட்டில் இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறதையும். ஓகே, ஸோ யாராவது பிளான்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ளைட் ஸ்டேட்டஸ். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட்ஸ் வந்து போகிறது கிடையாது. அண்ட் எத்தியாத் ஏர்வேஸும் வந்து மல்டிபிள் ஃப்ளைட்ஸை வந்து லிங்கிங் அபுதாபி வித் தமாம், ஜெட்டா அண்ட் ரியாத் வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 12 இன்னைக்கும் 13 நாளைக்கும் இந்த ரீஜனல் டிஸ்ட்ரப்ஷன் காரணமாக. அதை தவிர்த்து பார்த்தோம்னா அகேன் ஃப்ளை துபாயும் வந்து அவங்களோட ஃப்ளைட்ஸ் டு தீஸ் சிட்டிஸ் தமாம், ரியாத் அண்ட் ஜெத்தாக்கு வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஏர் அரேபியாவும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியாதுக்கு தான் வந்து மோஸ்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சவுதி ஏர்லைன்ஸும் பார்த்தோம்னா நிறையா மேஜர் ஏர்லைன்ஸ் வந்து தி ஆர் நாட் ஃப்ளையிங் அண்ட் கொஞ்சம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த காரணத்தினால இதுதான் இப்போதைக்கு நிலைமையா இருக்கு. அதனால பாத்துக்கோங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ளைட்ஸ் போகிறது கிடையாது.
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Back to back.
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. In the festive season, Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

0: நீ படிச்ச பொண்ணு தானே,
1: உன்னை படிக்க முடியலையே.
0: ஏ தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ,
0: கொஞ்சம் மூடு,
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதா விசிட் பண்ண சிலிகனோசிஸ் இல்லனா டிஐபி போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: மெர்சல் மார்னிங் brought to you by
11: ALD சனா கார்டன். 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
10: கோ-ஸ்பான்சர்ட் பை
11: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 38 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம ஆர்டிஐ பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தோம் இல்லையா. துபாயட் அவார்டு, முதல் அவார்டு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற என்டிட்டிஸ்ல வழங்கக்கூடிய முதல் அவார்டு வந்து துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுலயே வந்து பார்த்தால அதுக்கு அகேன் ஒரு ப்ரூஃப் மாதிரி நம்ம பார்த்தா, ஆர்டிஐ வந்து புதுசா இப்ப என்ன பிளான் பண்றாங்களா, துபாய் மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து டிரைவர்லெஸ் பாட் எல்லாம் கொண்டு வரலாங்கிற மாதிரி புதுசா என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ஸை வந்து கனெக்ட் பண்றதுக்காக, மெட்ரோ ஸ்டேஷன்ஸை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெசிடென்ஷியல் நெய்பர்ஹுட்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் அட்ராக்ஷன்ஸ், ஐ மீன் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக டிரைவர்லெஸ் எலக்ட்ரிக் பாட்ஸோடைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி உடைய துபாய் கிளைட்வேஸ் ப்ராஜெக்டினுடைய ஒரு பாகமாக இது அமையுது. ஸோ தேட் ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸை வந்து ஈஸியாக பேசஞ்சர்ஸ் ரீச் பண்ணிக்கலாம் டைரக்ட் ஆன் டிமாண்ட் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆட்டோமேட்டட் டிரான்சிட் சிஸ்டமை வச்சு ப்ளூ வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு 4 week ட்ரையல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு தான் வந்து சுட சுட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுமா, இந்த சிஸ்டமில் வந்து சின்ன ஒரு AI பவர்டு எலக்ட்ரிக் பாட் மாதிரி இருக்குமா, தனியாக அது பாட்டுக்கு இண்டிபெண்ட்டாக வந்து செயல்படும். ரெகுலர் ரோட் டிராஃபிக்கை வந்து கருத்தில் கொண்டு டெடிக்கேட்டடான பாத்வேஸில் வந்து அது பாட்டுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கீ ஃபோக்கஸ் ஆஃப் த சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு பேசஞ்சர்ஸ் ஈஸியாக போயிட்டு வரதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த பாட்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதன்படி அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு மெட்ரோ ட்ரெயினில் வந்து அவங்க பயன்படுத்திட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்ல இறங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன்ல இறங்குறாங்கன்னா அங்கிருந்து இனி அடுத்து அவங்களுடைய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஹுடா இருக்கலாம், இல்ல வந்து அவங்களுடைய ஆஃபீஸா இருக்கலாம், இல்ல வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு டூரிஸ்டா இருக்காங்கன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கி பக்கத்துல ஏதோ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குன்னா, ஸோ இப்படி முக்கியமான இடங்களை கனெக்ட் பண்ற மாதிரி இந்த டிரைவர்லெஸ் எலக்ட்ரிக் பாட்ஸ் இருக்கும். டைரக்டா வந்து டெஸ்டினேஷனுக்கே போயிடும், நீங்க வந்து பிரைவேட் காரோ இல்ல டாக்ஸிக்காகோ இல்ல பஸ்ஸுக்காகோ வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவங்க புதுசா ஒரு பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களா. சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ரைட். இப்போ ஆல்ரெடி நமக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி சொன்ன மாதிரி பஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டாக்ஸி இருக்கு, அண்ட் தென் கார்ஸ் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஒரு புது எலக்ட்ரிக் பாட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அக்கார்டிங் டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வெளியிட்டிருக்காங்க, அதன்படி அவங்க சொல்றது என்னன்னா, ரூட்ஸ் அண்ட் ஏரியாஸ் இப்போ அட் பிரசென்ட் அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னு பார்க்கும்பொழுது, நேஷனல் பெயின்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வித் ப்ளூ வாட்டர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு 2.8 kilometer ரூட், அது ஒன்று. அண்ட் தென் ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள், துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பே, முகமது பின் ராஷித் சிட்டின்னு சொல்லிட்டு இந்தந்த இடங்களெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்குது, அது இன்னும் ஆக்சசபிள் ஆகிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்களேன். அண்ட் இன்னொன்று, இப்போது சில இடங்களில் சில பார்க்கிங் ஸ்பேசஸ் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இந்த டிரைவர்லெஸ் ஸ்பாட்ஸ் எல்லாம் வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஐயோ, எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல, எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆன் டிமாண்ட் பஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப இப்போது ப்ராப்ளம் ஆயிருக்கு. நிறைய இடங்களில் வந்து அது இருக்குது, மக்கள் வந்து அதிகமாக பாப்புலேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து ஏற்கனவே இந்த ஆன் டிமாண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குது. அந்த ஆன் டிமாண்ட் பஸ் சர்வீஸ் என்ன பண்ணணும், ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், ஒரு ஒன் வே வந்து தே சார்ஜ் அபவுட் 5 dirhams நினைக்கிறேன். சின்ன ஒரு குட்டி ஒரு இந்த பிக்கப் வண்டி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அதில் வந்து அட் அ டைம் இஃப் ஐம் நாட் ராங் ஒரு 15 to 20 people ஒரு 20 to 25 people வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய நெய்பர்ஹுட்ஸ்லேருந்து மெயினான மெட்ரோ ஸ்டேஷனுக்கோ இல்லை பஸ் ஸ்டேஷனுக்கோ அது வந்து போயிட்டு வரும். ஸோ ரொம்ப ஒரு கன்வீனியன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப எக்கனாமிக்கல் அண்ட் அஃபோர்டபுள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து ஒரு பக்கம் அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அது ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல, இதுக்கு வந்து ஆள்லாம் வேண்டாம், இது வந்து டிரைவர்லெஸ் எலக்ட்ரிக் பாட்ஸ் தான், அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும், நீங்கள் வந்து ஏறி இறங்கினா மட்டும் போதுங்கிற மாதிரி இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஜஸ்ட் காண்ட் டு வெயிட், எப்படி இருக்கும்னு தெரியல, லெட்ஸ் வெயிட் ஃபார் இட்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு,
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: ஹலோ அபுதாபி மக்களே,
5: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
4: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
5: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்.
3: Call 056-357-9474.
6: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance eluthi lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
2: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
3: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே?
4: தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.

0: 10:52 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நேத்துக்கு வந்து 311 வழியா போனேன் நானு. அப்போ குளோபல் வில்லேஜோட கவுண்ட் டவுன் பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏற்கனவே அங்க ஈவினிங் டைம்ல போகும்போது பாத்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் வந்து இட் இஸ் லைக் வெல் லிட் நவ். ஏன்னா இன்னொரு ரெண்டு நாள் ஓபன் பண்ண போறாங்க. அக்டோபர் 14th இருந்து குளோபல் வில்லேஜ் நம்மளை வரவேற்கிறதுக்காக தயாராயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கடைகள்லாம் செட் பண்றது, யூனோ லாஸ்ட் மினிட் செக்அப் அண்ட் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா எல்லாரும் ஆர்வமாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன், இங்கே நம்ம அமீரகத்தில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்னா அது குளோபல் வில்லேஜ் தான் இல்லை, பல நாட்டு மக்கள்லாம் வந்து சந்தோஷமாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அட்ராக்ஷன் அது, நம்மளை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஒன்லி ஃபியூ மோர் டேஸ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்ட் டவுன் அந்த டேட் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஹாப்பியாக இருந்தது. எனிவே ஸோ வர வீக்கெண்ட் வந்து ஜாலி தான், குளோபல் வில்லேஜுக்கு போயிட வேண்டியது தான் இல்லையா. அண்ட் இன்றைக்கி தான் வாரம் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே வீக்கெண்டை பற்றி தாட்டா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வீக் டேஸ் எல்லாம் போக முடியாது இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வீக்கெண்டுக்காக பிளான் பண்ணலாம். என்னெல்லாமோ புது புது அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இந்த தடவையும் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு வருஷமும் அவங்கள விட, ஐ மீன் அவங்களே வந்து பெட்டர் ஆக்கிக்கிறாங்க. குளோபல் வில்லேஜ் பார்த்தோன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற இந்த வருஷம் எத்தனை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனிவே ஐ ஜஸ்ட் காண்ட் வெயிட் ஃபார் தி சீசன் டு ஓபன். அண்ட் வித் தட் நானும் அப்படியே கிளம்புறேன். ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வாரம் நமக்காக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு பிளெஸ்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வீக்காக இருக்கட்டும், அமைதி நிலவட்டும் உலகம் எங்கும். அதுக்காக நம்ம எல்லாருமா ஒன்று சேர லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் வேர்ல்ட் பீஸ். அதை தாண்டி வேற என்ன பண்றது சொல்லுங்க. நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். யோசிச்சு நம்ம யோசனைனால அங்கே ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அப்படி ஃபீல் பண்ணுறதை விட நம்மளுடைய கவனத்தை வேற பக்கம் வந்து திசை திருப்பிக்கணும். லெட்ஸ் ப்ரே அண்ட் பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நம்ம கவனத்தை வந்து திருப்பிப்போம். அண்ட் அதை தவிர்த்து நம்ம எல்லாருக்கும் வி ஆல் ஹேவ் அவர் ஓன் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் டு ஃபுல்ஃபில். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் முக்கியமாக எல்லாத்துக்கும் நடுவில் நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க சரியா. நாளை காலையில 7 மணிக்கு மறுபடியும் மெரிசல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து நான் பேசுறேன். அண்ட் நவராத்திரி சீசன் கோலாகலமாக ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்னுடைய உஜாலா டிட்டர்ஜென்ட் வழங்கும் உங்கள் வீடு நம்ம கொலு சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் கோலாகலமாக ஆரம்பிச்சாச்சு. நேற்றுக்கு வந்து ஒரு வீடுகளுக்கெல்லாம் போய் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மற்ற ஆர்ஜிஸும் உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் அழகாக குழுவெல்லாம் வச்சிருக்கீங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீடு கொலுவை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து எந்த ஏரியா உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற அந்த விவரங்களோடு சேர்த்து 0502528940க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் நம்ம டீம் உங்களை கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு ஸ்கெடியூல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஜாலியாக வருவோம், பேசுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்க, பாய், நாளை காலையில பேசுவோம்.
1: Mercil Morning brought to you by
2: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 Tamar FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: திமுக தோல்விக்கு ஊழல், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பெண்களை பற்றி தவறாக பேசிய பேச்சுக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை நடத்திய விதம்தான் காரணம் என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் மக்கள் திமுகவை முற்றாக புறக்கணித்து தோல்வியை தந்தவுடன் இப்போது எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதே தங்களது தோல்விக்கு காரணம் என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் பேசி வருவதாக அவர் விமர்சித்துள்ளார். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் திமுக சார்பில் ஒரு எம்பி கூட பங்கேற்கவில்லை. போராட்டத்தில் பங்கேற்றால் பாஜக பகைத்துக் கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தால் திமுக பங்கேற்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். தமிழக நலன் மீது அக்கறை இருந்தால் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் திமுக பங்கேற்க வேண்டும். தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் நீக்கப்படுவதை தடுத்துவிட்டதாக முதலில் திமுக பேசியது. தற்போது வாக்காளர்கள் நீக்கப்பட்டதே தோல்விக்கு காரணம் என திமுக கூறுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: எம்பிஎஸ்சி தலைவரின் பதவி விலகல் இறுதியாக உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இனி ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, இது இளைஞர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, இது சத்தியாகிரக போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவித்து அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இந்த ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான கடந்த 9 மாத காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களிடம் இருந்த 6,865.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணம் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 1,053.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாகும். கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் இருந்து 5,811.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு பண வனுப்பல்களாக பெறப்பட்டிருந்தது.
2: அமீரக செய்திகள்.
3: குழந்தைகள் ஆன்லைன் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து பெற்றோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று துபாய் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆன்லைன் கேமிங் மூலம் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து அவர்களுடன் பெற்றோர் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் இணையத்தில் யாருடன் தொடர்பு கொள்கின்றார்கள், என்ன மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள், தனிப்பட்ட தகவல்களை பகிர்கின்றார்களா என்பதை கண்காணிப்பது முக்கியம் என்றும் துபாய் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2016 பிரிட்டனின் பிரெக்ஸிட் வாக்கெடுப்பில் ரஷ்யா தலையிட்டதாக பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியிலும் இதுபோன்ற தலையீடுகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் எச்சரித்துள்ளார். டவுனிங் ஸ்ட்ரீட் அலுவலகமான நம்பர் 10 வந்ததும் 2016 வாக்கெடுப்பில் ரஷ்யாவின் தலையீடு இருந்ததா என்பது குறித்து விசாரித்ததாக அவர் கூறினார். அப்போது ரஷ்யா தலையிட்டது என்பதற்கு தெளிவான பதில் கிடைத்தது எனவும் பிரிட்டனின் தற்போதைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4 நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டியின் 4 நாள் ஆட்டம் அமீரக நேரப்படி 11:30 ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 390 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. தென்னாப்பிரிக்கா 284 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ள ஆஸ்திரேலியா நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை விக்கெட் இழப்பின்றி 33 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதற்கமைய இந்த போட்டியின் 4th நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் நிக் மாரின்சன் 17 ஓட்டங்களுடனும் டிராவிஸ் ஹெட் 10 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: அபுதாபியில் பிராண்டட் குடியிருப்புகள் சந்தை வேகமாக வளர்ந்து வருவதாகவும் இந்த

0: நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books. செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக பல பகுதிகளிலும் சீராகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் வானிலை நிலவி வருகிறது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி ராசல் கைமாவில் 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்கள். செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4 Tamil FM. Tamil FM. Number radio, number music.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். மேலும் இந்த மற்றும் உடனே
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்கள் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்திலிருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
1: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056-415-4242.
5: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: ஓகே ஓகே ஓனி இஸ் பேக்டி அப்படின்னு எஸ்கே அண்ணா சொன்னார் ஒரு வார்த்தை. ஸோ அதுக்கப்புறமா நிறைய நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் நடந்துச்சு. பட் எஸ்கே அண்ணாலாம் அது காரணம் கிடையாது, அவர் பாசமாக தான் சொன்னார். அதே மாதிரி இந்த மண்டே ஓஜி இஸ் பேக் 12 அக்டோபர் 2026 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு நம்ம மசாலா கேஃபே நிகழ்ச்சியில் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் நமக்காக ஜெயிலர் படமும் காத்துக்கிட்டு இருக்கு. அமீரகத்தில் ஜெயிலர் படத்தை, ஜெயிலர் 2 படத்தை ஃபார்ஸ்ஃபுல்லி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட இணைந்து நீங்கள் ஜெயிலர் 2 படத்தை தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து எஃப்எம் கேட்கணும். அதில் வந்து காண்டதில் இருக்கோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பிளா பிளா பேசிக் நானியன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் வின் கபிள் பாசஸ் ஃபார் ஜெயிலர் படம். சரியா, ஜெயிலர் 2 படம், ஜெயிலர் ஜெயிலர்னே வருது. ஜெயிலர் 2 KGF 2 மாதிரி பிளாக் பஸ்டர் ஆகுமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ் எல்லாம் நோக்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: NCM தரப்புல இருந்து செய்தி வந்திருக்கு. இது நல்ல செய்தியா? ஆமா, ஆஃப் கோர்ஸ். அக்டோபர் 13 அண்ட் அக்டோபர் 14 இப்படி வெதர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 12 இன்னைக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக எப்படி இருக்குன்னா, ஒரு சில இடங்களில் கிளவுட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இன்டர்னல் ஏரியாஸில் சில பல இடங்களில் வந்து ஓகேவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேர் டு பார்ட்லி க்ளவுடி சில இடங்களில், பட் நைட்டில் அஃப்கோர்ஸ் ஹியூமிடாக இருக்கும். விண்டோ வந்து 45 KMPH போகும். அண்ட் ஆல்சோ அக்டோபர் 13th அண்ட் அக்டோபர் 14th எப்படி இருக்க போகுதுன்னா, அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் ஒரு சில இடங்களில் மழை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் த நார்த்னு நினைக்கிறேன். அண்ட் நைட் வந்து அஃப்கோர்ஸ் ஹியூமிடாக இருக்கும். மிஸ்ட் அண்ட் ஃபாக் ஃபார்மேஷனுக்கு ஒரு சின்ன ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 14th எடுத்துக்கிட்டிங்கன்னா வெனஸ்டே தெர் இஸ் மோர் சான்ஸ் ஆஃப் ரெயின். ஸோ வெனஸ்டே பொறுத்த வரைக்கும் பார்ட்லி க்ளவுடியாக இருக்கும். சில இடங்களில் 40 கிலோமீட்டரில் விண்டு போகக்கூடிய காரணத்தினால டஸ்ட் வரலாம். அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இந்த யூஏஇ, அஃப்கோர்ஸ் வெனஸ்டே நீங்கள் ஒரு சில இடங்களில் மழையை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தவற விடாதீங்க, ஃபோட்டோ எடுத்து எங்களெல்லாம் வெரிஃபை.
2: புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: In association with
4: Tamilnadu's most trusted builder, DAG Property Showcase, இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi. Talaivar Song of the Year. Talaivar Song of the Year.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirham.

0: இந்தியா.
1: Brought to you by Basha Bai Biryani. Wasil Hub, Block 4, Karama.
2: Tamil. 89.4.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவும் இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
6: Hey, look, easy. Sana,
7: சொந்த ஊர்ல சொந்தமா இடம் இருந்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
1: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
7: எப்படி
1: சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 gram கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
1: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
8: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
1: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 million கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
8: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of Masala Cafe is brought to you by
12: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர்

0: வெல்கம் பேக் இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் இது மண்டே அப்படிங்கிறதால உங்களுக்கு நான் சீக்கிரமே பாட்டு கொடுக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 889-40-800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த பாட்டு வந்து உங்களுக்கு இப்பொழுதே வழங்கப்படும். ஸோ +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பருக்கு யூஏலேருந்து வெளில இருக்கக்கூடிய ஆட்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஓகேவா? வணக்கம், யாரங்க இருந்து பேசுகிறீங்க? ஹலோ, யாரு? திலீப்பா?
1: அலி. அலி.
0: அலி. ஓகே அலி, வணக்கம் அலி. சொல்லுங்க, உங்களுக்கு
1: என்ன
0: திடீர்னு அப்படி சொல்றீங்க? பயமா இருக்கு.
1: இல்ல, நான் ரொம்ப நாளா உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், உங்களை பேசும்போது அது மறந்து போயிருது.
0: ஓகேயா? அலி, என்ன உங்களுக்கு என்ன இன்னைக்கு ஷோ ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை குத்துலாம் போல இருக்கீங்க.
1: என்ன
0: படம் சொல்லுங்க? எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல.
1: கண்ணுக்கு
0: நிலவா தெரியும், அது இல்ல நீங்க கேக்குறது.
1: அதேதான், கண்ணுக்கு நிலவா ஒண்ண படைச்சேன்.
0: அது இல்லங்க, நான் சொல்றது வேற பாட்டு.
1: அப்படியா?
0: கண்ணுக்கு நிலவா ஒண்ண படைச்சேனா? சரி, நான் தேடி பாக்குறேன் எனக்கு அது என்ன. அப்படி இல்ல, வேற என்ன பாட்டு
1: கொடுக்க?
0: நண்பருக்கு அவர் ஆபீஸ்ல யாராவது ரேடியோ கேட்டுருந்தீங்களா? டீ காஃபி எல்லாம் நிறைய கொடுங்க, இன்கிரிமெண்ட்லாம் போடுங்க. சரியா? எஜமான்ல இருந்து என்ன பாட்டு போடலாம்? எஜமான் காலடி இருக்கு, ஆலப்போல் வேலை போல் இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு. எல்லா பாட்டும் நல்ல பாட்டு, நான் எதை தான் போடுவேன்? ஐ மீன் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நான் வந்து ராக்கு முத்து ராக்கு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நல்ல சாய்ஸ் தானே? ஓகே, கேட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம். கோல்ட் ரேட் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு விரிவாக நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ். ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
5: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
6: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, டாடி. I need this. பேக் நவ் நானு US ல கூட அதே எஃப்எம் தான்.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் ஹேப்பனிங் அட் கிராண்ட் மில்லேனியம் அல்வாதா அபுதாபி.
4: ஓகே சோ 90s பாட்டு ஒண்ணுமோ இப்ப கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்
5: என்னன்னு பார்த்தோம். இன்று தங்கத்தின் விலை கோல்ட்
0: ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet.
4: Okay, so 18 carat தங்கம் இருக்கு 384 dirhams and 75 fils இருக்கு. 21 carat தங்கம் 448 dirhams and 75 fils இருக்கு. 22 carat தங்கம் 468 and 24 carat தங்கம் 505 and a half dirhams இருக்கு.
5: இன்று தங்கத்தின் விலை
6: gold rate
0: brought to you by
7: AIM Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும்.
0: விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி.
4: ஓகே. அதாவது இப்போ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. எதுக்கு நான் பாட்டு கேட்குறதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பாட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போவும் திருப்பி ஒரு பாட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த டைமில் ரெகுலராக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா. அதுக்காக வணக்கம் யாரும் இது பேசுகிறீங்க.
8: ஹலோ நிர்மல் ப்ரோ.
4: நிர்மல் எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் நிர்மல். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் நிர்மல்?
8: நம்மளுக்கு சேதுபுரத்துலேருந்து கானக்கருங்கோயில்.
4: ஓகே நிர்மல், நான் போட்டு விட்றேன்.
8: தேங்க்யூ.
4: தேங்க்யூ நிர்மல், ஹாவ் அ நைஸ் டே.
8: யூ டூ.
4: பாய். ஸோ நிர்மல் அவர்களுக்காக இந்த பாட்டு நான் போட்டு விடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 90s பாட்டு ஃபஸ்ட்டு வருது நிர்மல், அதை கேட்டு முடிச்சுட்டு நம்ம இதை வந்து கேட்கலாம் நிர்மல். அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயோ இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயோ நம்ம வந்து இதை கேட்கலாம், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு என் ஆசை மச்சான்லேருந்து சித்ரா அவர்களுக்கு உள்ள பாட்டு கேளுங்க.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆளுநரின் ஒப்புதலின்றி தன் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று அன்பில் மகேஷ் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி, ஆளுநரின் அதிகாரம் பற்றியெல்லாம் திமுக எப்போது பேச ஆரம்பித்தது என்று வினவியுள்ளது. ஆளுநர் பதவியை ஆட்டுத்தாடி போல் தேவையற்றது என ஒப்பீடு செய்ததுதானே திமுக என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. திமுகவை பொறுத்தவரை ஆளுநர் பதவி என்ற ஒன்றே தேவையில்லாததுதானே என்று நீதிபதி லட்சுமி நாராயணன் கேள்வி எழுப்பினார். வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் 2 வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதில் ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கான கப்பலில் இருந்த 2 இந்திய மாலுமிகள் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. MT பெட்ரோ டால்பின் என்ற வணிக கப்பல் நேற்று ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படுகின்றது. அந்த கப்பலில் மொத்தம் 11 இந்திய மாலுமிகள் இருந்த நிலையில் அவர்களில் இருவரை காணவில்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் தமாம் சர்வதேச விமான நிலையத்துக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் தீபால் பெரீரா இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். இதேவேளை நாளை விமான சேவைகளை முன்னெடுப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பின்னர் அறியத்தரப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவின் ரியாத் நகருக்கான விமான சேவைகளை அமீரக விமான நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விமான நிறுவனங்கள் வரும் நாட்களிலும் ரத்து செய்துள்ளன. ஃபிளை துபாய் நிறுவனம் எதிர்வரும் அக்டோபர் 14 வரை ரியாதுக்கான விமான சேவைகளை நிறுத்தியுள்ளது. அபுதாபியை தலைமையிடமாக கொண்ட எத்திஹாத் ஏர்வேஸ் நிறுவனம் அக்டோபர் 12 வரை விமானங்களை ரத்து செய்துள்ளது. ரியாதுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள பயணிகள் விமான நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை சரிபார்த்து தங்களது விமானத்தின் நிலவரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: சவுதி அரேபியா மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய 4 நாடுகள் அடங்கிய R4 குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தையும் சவுதி அரேபியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மீறுவதாக 4 நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அந்நாடுகள் எச்சரித்துள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: கால்பந்து பிரிமியர் லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அணிக்கு எதிரான போட்டியில் கிறிஸ்டல் பேலஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஹல் சிட்டி மற்றும் எவர்டன் அணிகளுக்கு இடையிலான போட்டி 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. லிவர்பூல் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மான்செஸ்டர் சிட்டி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் 18 புள்ளிகளுடன் மான்செஸ்டர் சிட்டி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஆர்சனல் 15 புள்ளிகளுடன் 2 இடத்திலும் பிரைட்டன் அண்ட் ஹோ ஆல்பியன் 13 புள்ளிகளுடன் 3 இடத்திலும் உள்ளது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அலைன், துபாய் மற்றும் ஷார்ஜா உள்ளிட்ட உள்ளக பிராந்தியங்களில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 15 தேதி வியாழக்கிழமை வரை மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல் கைமாவில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினியில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்கள். செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
4: இருக்கவே இருக்கு. Zoho Books.
3: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
4: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த e-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ e-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
3: So all under one roof, கரெக்ட்டா?
4: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: Brought to you by
1: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: இன் அசோசியேஷன் வித்
2: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
3: Okay, welcome back to Masala Cafe on 89.4 Tamil FM. Even Battuta mall ethana perku romba pidikum.
4: UAE update
5: brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
3: நிறைய பேர் வந்து இவன் பட்டுட்டா மால் ஒரு முடிவுக்கு வருதோ, ஒருவேளை வந்து இவன் பட்டுட்டா மால் இதுக்கு மேலே பெருசாக ஃபங்க்ஷன் ஆகாதோ, பெருசாக கூட்டம் வராதோ அப்படின்னு நினைக்கும் போது சோஷியல் மீடியாவில் சில பேர் பல பேர் வீடியோ போட்டு அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்களேன்னு தெரியல. பட் இன் ஜென்ரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்ப்ரஹென்சிவ் ரீடெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 38 அவுட்லெட்ஸ் எக்ஸ்ட்ரா வரப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போவே 350 பிஸ்னஸ்க்கு மேலே இருக்கு இவன் பட்டுட்டா மால். இன்னும் கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னமும் மக்களை ஈர்ப்பதற்கான வழிமுறைகளில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. ஸோ இதில் புது ரெஸ்டாரண்ட்ஸ் வரப்போகுது, கெஃபே வரப்போகுது, புது சினிமா வரப்போகுது, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வரப்போகுது, அதை தாண்டி ஃபேஷியல் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மால்ஸ் இன் துபாய். ரொம்ப ரொம்ப அழகாக ஃபோட்டோஜீனிக்காக, ஒரு டூரிஸ்டாக யாராவது வந்தாங்கன்னா என்ன இப்படி இருக்குது அப்படின்னு வியந்து பார்க்குற அளவு ஒரு அழகான மால் அது. ஸோ ஊருக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீ இவன் பொருடா போகல அப்படின்னா ப்ளீஸ் ரைட் நோ, மெட்ரோ ஸ்டேஷன் கூட இருக்குது பக்கத்தில், போயிட்டு வந்துருங்க.
4: Update.
5: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
3: எஸ் இப்போ கோல்டு ரேட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கும் மார்னிங்கும் பெரிய சேஞ்ச் இல்ல, கோல்டு கொஞ்சம் ரேஞ்ச் போண்டாதா இருக்கு.
4: இன்று தங்கத்தின் விலை
5: கோல்டு ரேட்
0: brought to you by 32 years of legacy in gold wallet.
3: 18 கேரட் தங்கம் இன்னைக்கு வந்து 384 dirhams and 75 fils-ஆ இருக்கு. 21 கேரட் தங்கம் 448 dirhams and 75 fils-ஆ இருக்கு. 22 கேரட் தங்கம் 468 dirhams ஆகும். 24 கேரட் தங்கம் 505.50 dirhams ஆகும் இருக்கு.
4: இன்று தங்கத்தின் விலை
5: gold rate
0: brought to you by
5: AIM Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும்.
3: விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி.
6: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
4: சுட சுட புத்தம்புது பாட்டு.
5: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: Cool. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: brought to you by பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கரமா.
2: அப்புறங்க நம்ம வீட்டு கோலுலாம் ரெடி ஆயாச்சா? என்ன தீம்ல பண்ணிருக்கீங்க? இது வந்து நீங்க மட்டும் ரசிச்சா எப்படி, நாங்களும் சேர்த்து ரசிக்க வேண்டாமா? வருஷ வருஷம் நம்ம தமிழகமோட நவராத்திரி கோலு விசிட் நடக்கும். இந்த வாட்டியும் நாங்க ரேடியோ ஜாக்ஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு வரப்போறோம். சோ நீங்க என்ன தீம்ல கோலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு போட்டோ எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணும். 0502528940 இந்த நம்பருக்கு. எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் பிரசன்ஸ் உஜாலா டிடர்ஜென்ட் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. சோ நீங்களும் மிஸ் பண்ணாம இதுல கலந்துக்கோங்க. ஏன்னா நாங்க கை நிறைய கிப்ட்ஸோட வருவோம். சோ யாரு ரொம்ப பெஸ்டான ஒரு குலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போறோம். இந்த நவராத்திரி வந்து சம்திங் ஸ்பெஷலா இருக்க போது, ரெடியா இருங்க, நாங்க வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர். மேலும் இந்த மற்றும்
3: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
4: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
3: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
4: என்னது, நிஜமாவா?
5: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை பிஎன்ஜி கண்டிஷன்.
3: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: Bye.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: துபாய்க்குள்ளே பெருசாக டிராஃபிக் இல்லை வழக்கம் போல் ஆஃப்டர்நூன் டைம். ஜேவிசி கிட்ட மட்டும் கொஞ்சம் ஒரு அல்கேல் ரோட்டில் மற்றபடி மலையா ஸ்ட்ரீட்டு லைட்டாக அல்த இது ரோடு நோக்கி வந்துட்டு இருக்கீங்கன்னா 311 வந்து ஒரு கிராஷ் போட்டிருக்கேன், அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. டுவார்ட்ஸ் கல்ச்சரல் ஸ்கொயர் அண்ட் வாசித் ஸ்கொயர் இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, பட் மற்றபடி எங்கேயும் பெருசாக ஒரு கன்ஜஷனோ ஒரு பிளாக் ஏடோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. குட் டு கோ தான், பார்த்துக்கோங்க.
1: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
3: ஏனி ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. இட்ஸ் a very good choice-ங்க.
4: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
5: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
6: ப்ராப்ஷன், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாக்ஸ்னாலே ப்ராப்ஷன் தானே.

0: Monday to Friday 7 a.m. to 11 a.m. Merisal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Merisal Morning brought to you by
2: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Al Wada Abu Dhabi.
4: ஓகே, ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஃபேன் வச்சிருந்த தோழியை இப்போ வந்து கூப்பிடலாம். அந்த ஃபேனோட ரகசியம் என்ன?
5: அது வந்து
4: வெளியே வந்தா வேர்வை அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டி
5: எனக்கு மட்டும்தான் உலகத்துலயே வேர்க்கிற மாதிரி இருக்கு. கிருஷ்ணிக்கெல்லாம் வந்து வேர்க்கவே மாட்டேங்குது. அதே எனக்கு வந்து கொஞ்சம் புகச்சலா இருக்கு.
4: You are not alone.
5: சரி, இன்னைக்கு வந்து நவராத்திரி ஆச்சு, சாரி கட்டிட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் என்னால நடந்து வர முடியல.
4: எனக்கே வந்து அந்த ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. எனக்கும் விண்டர் வரணும்னு ஒரு ஒரு தீராத ஆசைதான் இருக்கு. வந்தா நல்லா தான் இருக்கும். கலையலங்காராடி எங்கடா இருக்கு, அது பேரு டே சிவாடி எங்கடா இருக்கு, இவே கேப்பார்ல. அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை வந்து இப்ப இருக்கு. பாப்போங்க, நம்புவாங்க, நம்பிக்கைதாங்க வாழ்க்கை.
5: அது வரைக்கும் இந்த ஃபேன் தான்
4: நாங்க வர தயாரா இருக்கோம். 89.4 தமிழகம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு, சப்போர்டட் பை இன் அசோசியேஷன் வித் ஆஃப் கோர்ஸ் பெருமாள் ஃப்ளவர்ஸ். அண்ட் நாங்கள் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா, நம்ம வீடு வீடாக போயிட்டு கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம், அவங்க வீடு சுண்டல் எடுத்து சாப்பிடுவோம்,
5: பொங்கலும் புளியோதரையும் கிடைக்கும்
4: சாப்பிடுவோம், பார்சல் லைன் வருவோம், என்னென்ன பண்ணுவோம், வில் ஹேவ் ஃபன், எ லாட் ஆஃப் ஃபன்.
5: நீங்கள் வச்சுருந்தீங்க வாட்ஸ்அப்லாம் அனுப்புங்க உங்கள் குழு பிக்சர்லாம்.
4: ஆமாம், 0502528940 நீங்கள் வந்து என்ன ஏரியாலேருந்து அனுப்புறீங்க, உங்கள் பேர் என்ன, உங்க கோலுவோட போட்டோ வீடியோ தான் இருந்தா அனுப்புங்க. சரியா,
5: சீக்கிரம் வருவோம் உங்க வீட்டுக்கு, ஆவல ஒண்ணு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
4: எக்ஸாக்ட்லி. சோ தொடர்ந்து பேசும் ஒரு மணிக்கு மேல நன்றி.
5: Always blessed.
4: Fan girl.
5: Thank you.
4: ஓகே, தொடர்ந்து பேசுவோம். சிவகாசியில இருந்து அண்ணா பாட்டு ஒன்று வருது கேட்டு வந்திருக்கேன்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் அரிசி பருப்பு விலை உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அலட்சியம் காட்டாமல் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அரிசி விலை நாளுக்கு நாள் அதிகரித்து அன்றாட பயன்பாட்டுக்கான அரிசியை கிலோ 77 ரூபாய் என்ற உச்சத்தை அடைந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் முதல் இப்போது வரையிலான 3 மாதங்களில் அரிசி விலை கிலோவுக்கு 27 ரூபாய் வரையிலும், 26 கிலோ மூட்டை 700 ரூபாய் வரையிலும் உயர்ந்திருக்கும் நிலையில், அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் அரிசி விலை உயரவே இல்லை என்று உணவுத்துறை அமைச்சர் கூறி வருவது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் எதிர்வரும் அக்டோபர் 15 மாநிலம் தழுவிய முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட 7 அமைப்புகள் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய கருப்பு தினம் என அமைப்புகள் குறிப்பிடும் நாளை முன்னிட்டு இந்த முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. 1949 ஆண்டு மணிப்பூர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதை எதிர்த்து இந்த அமைப்புகள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முழு அடைப்பால் மாநிலத்தின் இயல்பு வாழ்க்கை, போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வகையில் ஆபத்தான கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அதிகபட்சம் 2 கோடி இலங்கை ரூபாய் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலங்களை அழிப்பவர்களுக்கு 10 லட்சம் முதல் 1 கோடி இலங்கை ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் இயற்கை வளங்களை பராமரிப்பதையும் வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். சவுதி அரேபியா மீதான தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அனைத்து வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பையும் பாதிக்கின்றன என்று அமீரக ஜனாதிபதியின் தூதரக விவகார ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு விவகாரங்களில் வளைகுடா நாடுகள் மீண்டும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள், பிராந்தியம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக அன்வகர் காஷ் குறிப்பிட்டார்.
1: உலகச் செய்திகள்.
3: ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் கடற்பகுதியில் புலம்பெயர்ந்தோர் சென்ற படகு கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 15 குழந்தைகள் உட்பட குறைந்தது 139 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காணாமற் போயுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச இடம்பெயர்வுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை இரவு ஜிபூட்டியில் இருந்து ஏமன் நோக்கி பயணித்த அந்த படகில் மொத்தம் 305 பேர் இறந்துள்ளனர். ஒபோக் துறைமுக நகருக்கருகே சென்று கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் இதுவரை சுமார் 82 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மீதமுள்ள 2 அணிகளுக்கான உரிமையை பெற 5 தரப்பினர் ஆர்வம் தெரிவித்துள்ளதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தொடர் எதிர்வரும் டிசம்பர் 27 மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆர்வம் தெரிவித்துள்ள 5 தரப்பினரில் ஒருவர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர், மற்றவர்கள் இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு சந்தைகளை சேர்ந்தவர்களாவர். 5 அணிகளுடன் தொடரை நடத்த திட்டமிட்டுள்ள ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஏற்கனவே 3 அணிகளுக்கான உரிமையாளர்களை இறுதி செய்துள்ளது. மீதமுள்ள 2 அணிகளுக்கான உரிமையாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன.
4: Business update brought to you by
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: மாறும் சூழலுக்கேற்ப பொருளாதாரங்களை உருவாக்குதல் என்ற கருப்பொருளில் 9வது ஷார்ஜா முதலீட்டு மன்றம் நடைபெறவுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 14 முதல் 15 தேதிகளில் ஷார்ஜாவில் உள்ள அல் ஜவாஹர் வரவேற்பு மற்றும் மாநாட்டு மையத்தில் இந்த மன்றம் நடைபெறுகிறது. இதில் 140 மேற்பட்ட நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் நிபுணர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். வணிக திறன்களை மேம்படுத்துவது, முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்துவது மற்றும் ஷார்ஜாவில் இருந்து உலக சந்தைகளுக்கு விரிவடையக்கூடிய நிறுவனங்களை உருவாக்குவது குறித்து பல்வேறு சிறப்பு பயிலரங்குகள் நடத்தப்பட உள்ளன.
0: Business update. Business update.
4: Brought to you by
6: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: இவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars.
7: 89.4.
8: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
7: சொல்லு.
8: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
9: We gonna blow the speakers baby once again with Jay and

0: பெயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஆஸ் லோ ஆஸ் 1 gram நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி நீங்க வந்து நிறைய வின் பண்ணலாம் சரியா. பெயின் கோல்டு வாலெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 10 பேர் ரெஃபர் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற 100 dirhams ஷாப்பிங் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதிக ஆட்களை ரெஃபர் பண்ண பண்ண உங்களுக்கு கேரண்டீட் ப்ரைசஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அன்லிமிட்டட் ப்ரைசஸ் வின் பண்ண இப்பவே பெயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு சில நாட்கள்லையோ சில மாதங்கள்லையோ உங்களுக்கான ரிட்டர்ன்ஸை பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அண்ட் ஐ கேன் வவுச் தட் ஃபார் யூ. ஓகேவா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, நான் ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தான் கேட்டுட்ருக்கீங்க. சஃபாரி பார்க் பற்றி ஒரு அப்டேட் வச்சிருக்கேன். சஃபாரி பார்க் தன்னுடைய 8th சீசனுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்னு ஓப்பனிங் வீக் October 12-18 இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு வந்து சஃபாரி தீம்டு கேம்ஸ் இருக்கும், கிரியேட்டிவ் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், அனிமல் என்கவுண்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கூல் மிட் டேர்ம் பிரேக்கில் பர்ஃபெக்ட் டைமாக இந்த சஃபாரி பார்க்கை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ 10 AM to 6 PM தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஆக்டிவிட்டீஸ்லாமும் இருக்குது, லிட்டில் எக்ஸ்ப்ளோரர்ஸ் பேஸ் கேம்ப்லாம் இருக்குது. ஸோ புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி யூ கேன் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ சஃபாரி பார்க் வந்து 9 AM to 6 PM இந்த 8th season முழுக்க ஆப்ரேட் செய்யப்படும். லாஸ்ட் என்ட்ரி 5 PM. ஸோ நீங்கள் 5 மணிக்குள்ளே சஃபாரி பார்க் உள்ளே போயிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Back to back.
3: அடுத்தது ரெண்டு பாட்டு.
2: Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த

மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: நகைன வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அண்ட் தேரா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: இப்ப நான் கோல்ட் ரேட் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by 32 years of legacy in gold wallet.
0: கோல்ட் வந்து பயங்கர குரூசியலான ஒரு இடத்துல இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறதெல்லாம் நான் கேட்டேன். அதாவது இந்த அவுன்ஸ் டாலர்ஸ் இருக்கும்ல, அதுல இந்த 4220 ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலை அது பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா சினாரியோ மாறும், தங்க விலை சர்ன்னு ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா, அதை பிரேக் பண்ண முடியலையா, கீழே ஒரு லெக் வருதா, தெர் இஸ் எ சான்ஸ் இந்த மாத கடைசியில் ஃபெட்ரல் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணி ரேட் ஹைக் பண்ணிட்டாங்க, இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்க, அடி மினிமம் 20-30 ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு 20 grams குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்ட் இஸ் இன் அ வெரி க்ரூஷியல் ஸ்டேட் ரைட் நவ். இப்போ நீங்கள் உடனே வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் விருப்பம். காசு இருந்தால் வாங்குங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். 18 carat தங்கம் 384.75, 21 carat தங்கம் 448.75, 22 carat தங்கம் 468, 24 carat தங்கம் 505.50, இது எல்லாமே திராம்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by
2: AIM Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும்.
3: விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி.
0: கிசைஸ் கிட்ட லைட்டா எங்கயோ டிராபிக் பாருங்க, நமஸ்கர் ஸ்ட்ரீட்ல. ஓகே, அதே மாதிரி கிங் ஃபைசல் ரோட் இருக்குல, கிங் ஃபைசல் ரோட்ல நல்ல டிராபிக்.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: E11 அபுசாகரா கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ரெண்டு பக்கமும் பயங்கர ஸ்லோவா இருக்கு. இந்த அபுசாகரா பிரிட்ஜ் மேலாம் கசிமியா கிங் ஃபைசல் ரோட் மலையா ஸ்ட்ரீட் அல்கான் பக்கம் E11 E311 டுவர்ட் சார்ஜா விசேஷ் லேண்ட்ஃபீல்ட் கிட்ட, அதே மாதிரி அஜ்மான்லேருந்து ஷார்ஜா வந்துட்டீங்கன்னா அது பெரிய கால்ஃப் கோர்ஸ் ஒன்று இருக்கும்ல, இந்த அல்தைத் ரோடு நோக்கி வரும்போது அந்த இடத்துல ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கிறதுனால பயங்கர ஸ்லோவா இருக்கு. அஜ்மான்லேருந்து ஷார்ஜா வந்துட்டீங்களா, பாத்துவோங்க.
1: brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: இன் அசோசியேஷன் வித்
5: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
6: Nekana, 91 போடு.
7: என்னது?

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama. Tamil, 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவா பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
5: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. சிறுத்தையும் தமிழி ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உங்களுக்கு இப்ப நான் பாட்டு கொடுக்க போறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். இது மசாலா கேஃபே. 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். அந்த பாட்டு இப்பொழுது உங்களுக்காக வழங்கப்படும். ஓகேவா? சோ யூஏக்கு வெளியிலிருந்து கூப்பிடுவங்க +971-435-9555 கால் பண்ணலாம். வணக்கம், யாரை இங்க பேசுறீங்க? சூரியனா? நசுருதீன்.
1: நசுருதீன்,
0: ஓகே ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் நசுருதீன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து திருடா திருடா படத்துல இருந்து
2: வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேலையிலே கொழுசு சட்டம் மனச திருடியதை.
0: போடு, பக்கத்துல யாரும் இல்லையா?
1: யாரும் இல்ல, நான் அப்படி
0: அதான் தைரியமா பாருங்களே. உங்களுக்கு கடைசியா எப்ப பாட்டு கொடுத்தேன்?
1: லாஸ்ட் மண்டே.
0: ஓகே, அக்செப்டட், கோட் வேர்ட் அக்செப்டட், நான் குத்துறேன் சரியா?
1: ஓகே
0: ஓகே, தேங்க் யூ, ஹாவ் எ நைஸ் டே. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து காதல் கொண்டேன் படத்துல இருந்து காதல் மட்டும் புரிவதில்லை.
0: ஆமா ஆமா ஆமா, ஓகே நான் போட்டு விடுறேன். விமர்சனங்கள் மறுபடியும் நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
0: In association with
2: Tamilnadu's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: 2027 முதல் 2029 ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளுக்காக 292.5 பில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான பட்ஜெட்டுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஒப்புதல் அளித்துள்ளது. முந்தைய 3 ஆண்டு காலத்துடன் ஒப்பிடும் பொழுது இது 8.3% அதிகமாகும் என அமீரக துணை ஜனாதிபதியும் துபாய் ஆட்சியாளருமான மெய்தக ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் இன்று அறிவித்தார். அரசின் முக்கிய முன்னுரிமைகள் தொடர்ந்தும் மாறாமல் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, சமூக சேவைகள், வாழ்க்கை தரம் மற்றும் குடிமக்களின் நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். 2027 தனிப்பட்ட பட்ஜெட் 90.1 பில்லியன் திர்ஹாம்ஸாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபிய சுகாதார அமைச்சர் ஃபஹத் அப்துல் ரஹ்மான் அல் ஜலாலில் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். காயமடைந்தவர்களில் அபுதாபியைச் சேர்ந்த ஆசிரியர் தம்பதியும் இடம்பெற்றுள்ளனர். உம்ரா வழிபாட்டை முடித்துவிட்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்பதியினருக்கு ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் அல் ஜலாலில் உம்ரா வழிபாட்டை தொடர்ந்தும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று உறுதியளித்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: தாவிகா அரசுக்கு எதிரான பதிவுகள் ஏன் சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கப்படுகின்றன என்று கேள்வி எழுப்பி மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திமுக எம்பி கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். தாவிகா அரசை விமர்சிக்கும் இன்ஸ்டாகிராம் பதிவுகள் கணக்குகள் முடக்கப்படுகின்றன. அரசியல் விமர்சனங்களை முடக்க காவல்துறை அரசின் பிற வளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்று அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மெட்டாவிடம் விளக்கம் கேட்கவும் விசாரிக்கவும் வேண்டும் என்று கனிமொழி எம்பி கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதள பதிவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: டெல்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ இடமாக ஜந்தர் மந்தர் இனி இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் இருந்த ஜந்தர் மந்தர் நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்காக 3 மாற்று இடங்களை டெல்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் டெல்லியில் எதிர்காலத்தில் நடைபெறும் போராட்டங்கள் குறிப்பிட்ட மாற்று இடங்களில் மட்டுமே நடத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசநாயக்க இன்று கைது செய்யப்பட்டார். முறையான நடைமுறைகளை பின்பற்றாமல் தெரிவு செய்யப்பட்ட 3 நிறுவனங்களுக்கு மாத்திரம் போஸ்ட்பெய்ட் ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்தமை மற்றும் அந்நிறுவனங்களுக்கு போஸ்ட்பெய்ட் ஏற்றுமதிக்கு தேவையான உரிமங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்தமைக்காக குறித்த நிறுவனங்களிடம் இருந்து 81 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. இது தொடர்பில் இன்று வாக்குமூலம் வழங்க முன்னிலையாகியிருந்த சாமர சம்பத் தாசநாயக்க சுமார் 3 மணி நேர வாக்குமூலம் வழங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஒரேயொரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு 479 என்ற வெற்றி இலக்கை பங்களாதேஷ் நிர்ணயித்துள்ளது. வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் ஆப்கானிஸ்தான் சற்று முன்னர் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 28 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதல் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் 346 ஓட்டங்களையும் ஆப்கானிஸ்தான் 240 ஓட்டங்களையும் பெற்றன. பங்களாதேஷ் 2வது இன்னிங்ஸில் 372 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இதற்கமைய ஆப்கானிஸ்தானுக்கு 479 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
4: அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
2: Star of the month.
5: Music director Anirudh Ravichandran.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய வாரம் இல்லையா, இந்த வாரத்திலும் உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன, லோகேஷ் கனகராஜ் வந்து அல்லு அர்ஜுனோட சேர்ந்து ஒரு படத்தை வந்து பதிவேற்றிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏதாவது புது படம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சரி, ஆனாலும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு நடிகரா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த. டிசி படத்துல ரொம்ப அருமையா நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் இல்லையா, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அவர் ஒரு நடிகரா. அதுக்கு முன்னாடி ஸ்ருதி ஹாசனோட சேர்ந்து ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தாங்க, அதுல கூட அவருடைய நடிப்பு நல்லா தான் இருந்தது. சரி, இருந்தாலும் அவருடைய அந்த இயக்குனர் என்ற அந்த ஒரு இதை வந்து விடமாட்டார் போல இருக்கு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுவாரு. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த மண் இல்ல மனம், மனம் ரெண்டு சொற்கள் இருக்கு, ரெண்டுக்கும் ரெண்டு பொருள் இருக்கு. மனம் அப்படிங்கிறது வாசனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், மனம் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளம். இப்ப இந்த மனம் என்ற சொல்ல பார்த்தோம் அப்படின்னா அது பல விதமா வந்து சொல்ல பயன்படுத்தப்படுது. இப்ப மனம் முடிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க வந்து மனம் முடித்தல்னா அது ஒரு வேறு பொருள்ல இல்லையா வருது. அப்போ அந்த மனம் என்ற சொல்லுக்கு இன்னும் என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு நாம பேசலாம். அதோட சேர்த்து மனம், அடுத்து இந்த ரெண்டு சொற்களினுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கு, அது பற்றியும் நாம பேசலாம். சரியா, ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லுங்க. கிருஷ்ணி மணிபாலன் அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து எங்க இருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்புறமா அழைப்பிடுங்க, நாம பேசலாம். 800-8940 என்ற எண்ணுக்கு நாம தொடர்ந்து பேசலாம். அரும்பி பாட்டு வருது காளி படத்துல இருந்து, அதுக்கப்புறமா பசங்க படத்துல இருந்து ஒரு வெட்கம் வருது. இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப்.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் precious gem jewelry வாங்கும் போது free cash vouchers பெறுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
2: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
2: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனைய வாங்குங்க.
3: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
4: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். கோல்ட் ரேட் பாத்துட்டு வந்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet.
0: உலக சந்தையில் இன்னைக்கு வந்து தங்கத்தின் விலை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அமீரகத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு தங்கத்தின் விலை ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நிலையாகவும் இருக்கு. 24 கேரட் தங்கத்தின் விலை தற்போதைய நிலவரப்படி 503 திரம்ஸ் 25 பில்ஸா இருக்கு. 22 கேரட் தங்கத்தின் விலை 466 திரம்ஸ் ஆயிருக்கு. 18 கிராம் கேரட் தங்கத்தின் விலை 383 திரம்ஸா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
0: உள்ளம் மனம் அப்படிங்கிறது வாசனையை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கு. அப்போ மனம் முடிக்கிறதுனா என்ன பொருள் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. நான் சொல்லிட்டு போயிட்டேன், சரி என்னன்னு யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பா. மனம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கு, இணைவது, சேர்றது. மண் என்ற வேர் சொல்லில் இருந்து பிறந்த சொல்தான் மனம் அப்படிங்கிறதும், சரியா? மண் அப்படின்னா என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியுமா? சேர்ந்திருக்கிறது அல்லது இணைந்திருக்கிறது என்பதுதான் மண் என்ற சொல்லுக்கும் ஒரு பொருளா இருக்கு, சரியா? மண் என்பது ஒன்று சேர்த்தல் அல்லது பொருந்துதல் அப்படின்னு பொருள்படுது. இப்ப பாருங்க, மண் அப்படிங்கிறது நாம வந்து பிரிச்சு அதை வந்து பார்க்க முடியாது இல்லையா. மண் அப்படிங்கிறது சொல்லும்போது அது ஒரு தூள் மாதிரி இருக்கலாம், கற்களோடு சேர்ந்திருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் நம்மளால அதை பிரிச்சு எடுக்க முடியாது. எனவே அந்த மண் போன்று இணைந்து இருக்கக்கூடிய உறவைத்தான் மனம் முடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. திருமணத்தை பொறுத்த வரையில என்ன ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் மென் அப்படின்னு இன்னும் ஒரு சொல் இருக்கு. மென் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மென் என்பது வேற எதுவுமே இல்லை, நாம தான் மென். மென் அப்படிங்கிறது மென் உயிர் அப்படின்னா மனிதர்களை குறிக்கிறது, குறிக்கக்கூடிய ஒரு சொல். மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகள், இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாமே மென் உயிர் என்று சொல்லப்படுது. அன்புடைமையில ஒரு திருக்குறள் கூட இருக்கு, மென் உயிர் ஓம்பி அருள் ஆழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை பாதுகாத்து அருள் செய்து வாழ்றவங்களுக்கு அவங்களுடைய உயிரை குறித்து அச்சப்படுற மாதிரியான தீய வினைகள் எதுவுமே வந்து சேராது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாக இருக்கு. இன்னொரு அழகான விஷயம் இல்லையா. சரி, நவராத்திரி காலம் இல்லையா, நேற்று நவராத்திரி ஆரம்பமாகி இன்னைக்கு வந்து 2வது நாள். உங்க வீட்டுல கொலு வச்சிருக்கீங்களா? உங்க குலுவை பார்க்க நாங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? என்ன பண்ணணும்? எப்பவும் போலதான் ஒரு அழகான படம் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. 0502 2522 2894 என்ற எண்ணுக்கு நீங்க வந்து அனுப்பி வச்சுங்க அப்படின்னு சொன்னா நாம நிறைய பரிசுகளோட உங்களை பார்க்க வருவோம். 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம குலு, brought to you by உஜாலா டிடர்ஜென்ட், சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு பாரம்பரியத்தை இந்த 9 நாட்களும் கொண்டாட போறோம். எனவே எடுத்து படம் எடுத்து அனுப்பி வைங்க, சரியா? அடுத்து நினைத்தாலே இனிக்கும் படத்துல இருந்து அழகாய் பூக்குதை பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

நவராத்திரி தொடங்கியாச்சு, அடுத்தது என்ன? தீபாவளி தான் இல்லையா? தீபாவளி பரிசு கொடுக்கணும் யாருக்காவது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தீபாவளி பரிசு யாராவது நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அங்க தீபாவளி பரிசை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய ஜுவல்ரி டெஸ்டினேஷனான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட நியூ ஷோரூம் இப்போ வந்து அஜ்மானில் வந்து திறந்திருக்காங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனவே அங்கே தான் நாம் வந்து தீபாவளியை வந்து கொண்டாட போகிறோம். சரியா, நிறைய கிஃப்ட்ஸ் தரப்போகிறோம், நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இவெண்ட்டாக வந்து நடக்க போகுது. எனவே எப்போது அப்படின்னா, அக்டோபர் 18 மாலை 6:30 இருந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது. எனவே மிஸ் பண்ணாமல் தயவுசெய்து வாங்க. சரியா, வந்தா தீபாவளி பரிசு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரியா, ஒரு மறக்க முடியாத ஒரு தீபாவளி அனுபவத்தை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அக்டோபர் 18 மாலை 6:30 லூலு ஹைப்பர் மார்க்கெட் அஜ்மானுக்கு வந்துருங்க. சரியா, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அடுத்து ஜெயிலர் படமும் வருது இல்லையா, இந்த வீக் 15 அதுல வந்து இந்த சர்ப்ரைஸா ஒருத்தர் வந்து காட்டியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அப்படி ஒரு மாதிரி ஷேடோல வந்து வந்துட்டு போறாரு ட்ரெய்லர்ல, யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? நிறைய பேர் வந்து நிறைய மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும்? ஏற்கனவே சில படங்கள்ல வந்த மாதிரி யாராவது ஒரு ஹிந்தி நடிகரை யாராவது கூட்டிட்டு வர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனவே ட்ரெய்லர் 15 வரப்போகுது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எனவே அந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்போ தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்க படங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் எடுத்துருவாங்க, ஏன்னா ஜெயிலர் வரப்போதே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் இங்கே யூஏஇல வந்து ஜெயிலர் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சரியா, 15 போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? என்ன மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? நம்மளோட கப்பல் பாசஸும் வந்து கொடுப்பாங்க, கான்டெஸ்ட் எல்லாம் வச்சு கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. சரியா, ஐயா படத்துல இருந்து ஒரு வார்த்தை பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
1: சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
2: உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாக்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: துபாய்க்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கார் வாங்கிடணும், வாங்கி இந்த துபாய் வீதிகளில் ஓட்டிடணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆரம்பத்தில் இல்லை அப்படின்னாலும் காலப்போக்கில் வந்து கார் வாங்குற கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். சரியா, அப்படி ஒரு எஸ்யூவி வாங்கி ஓட்டினா எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக ஒரு எஸ்யூவி நம்ம வாங்கிட முடியும், பெருசாக செலவாகுமே அப்படின்னு நம்ம கனவை வந்து நம்ம தள்ளி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டார்டிங்கில் வெறும் 999 திரம்ஸ் மட்டுமே கொடுத்து நீங்கள் உங்கள் எஸ்யூவியை வந்து ஓட்டிட்டு போகலாம். சரியா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெட்டோரோட ஷோரூம் போய் விசிட் பண்ணுங்கள். அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜைரால வந்து ஜெட்டோரோட ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. சரியா, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வேட் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, அதெல்லாம் வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க. அல்லது 0% ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல எக்ஸைட்டிங்கான பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரியா, கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதும், ஜஸ்ட் 999 திரம்ஸ் தான் நீங்கள் வந்து செலுத்தி இந்த ஒரு எஸ்யூவியை வந்து உங்களுடைய சொத்தாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். சரியா, மனசு தொட்டு மட்டில் பாட்டு கொடுக்கலாமா? யாரு வேறது 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க, நாம பேசலாம். சொல்லிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஞாபகப்படுத்தல். உங்களுக்கு வந்து இப்போ பேக் பெயின் இல்லைனா ஸ்டிஃப்னஸ், நெக் பெயின், ஜாயின் ஸ்டிஃப்னஸ், போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரி இல்லைனா தூங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லாட்டி சியாட்டிக்கா அந்த மாதிரியான பெயின் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போங்க, அங்க போங்க. அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அவங்கள்ட்ட இருக்கு. சரியா, ஆயுட்ரீட் ஆயுர்வேதாக்கு விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி உங்க எல்லா பிரச்சனையும் வந்து நீங்க குணப்படுத்தி கொள்ள முடியும். சரியா, ஒரு ஓரிரு செஷன்ஸ்லயே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து குணப்படுத்தி கொடுத்துருவாங்க. சரியா, இப்ப மனசு தொட்ட மட்டில பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: யாரு?
1: செல்வகுமார்.
0: செல்வகுமார், என்ன பாட்டு வேணும்?
1: கொஞ்சம் பேசிட வேணாம்.
0: கொஞ்சம் பேசிட வேணாம். தர்மதுரை இல்ல இல்ல, என்ன படம்? சேதுபதி.
1: சேதுபதி,
0: ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு கொஞ்சம். சரியா, சரி, அந்த பாட்டு வருது உங்களுக்காக. நன்றி. ஆமா,
1: மண் ஒண்ணு அது
0: விளங்கல. என்னது?
1: நம்ம மண் பத்தி பேசும்போது அளவையில வந்து ஒரு மண் வரும்ல, அளவுல
0: அளவுல மண்ணுன்னு ஒன்று இருக்கா?
1: பிரியாணி சொல்லும் போது ஒரு மண் பிரியாணின்னு
0: சொல்றாங்க. ஒரு மண், ஒருவேளை அந்த கைப்பிடிய சொல்றாங்களோ,
1: கைப்பிடி,
0: ஒரு கைப்பிடி, அத ஒரு மண்ணுன்னு சொல்றாங்களோ?
1: இல்ல இல்ல இல்ல, படிங்கிறதே
0: பாட்டு வருது, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi. 9 a.m. to 7 p.m. 2.75 center. Verum 4.90 lakhs larende vaanga mudiyum.
3: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
4: துபாய் சஃபாரி பூங்கா இன்று அதிகாரப்பூர்வமாக மீண்டும் திறக்கப்பட்டது. இதன் மூலம் பூங்காவின் 8வது சீசன் தொடங்கியுள்ளது. பள்ளிகளுக்கு இடைக்கால விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் பார்வையாளர்களை வரவேற்கும் வகையில் குடும்பத்தினருக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள், அனுபவங்கள் மற்றும் வனவிலங்குகளை நேரில் காணும் வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 2026 ஆண்டுக்கான பொருளாதார துறைக்கான நோபல் பரிசு இருவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ராயல் ஸ்விடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் 2026 ஆண்டுக்கான ஆல்ஃபர்ட் நோபல் நினைவாக இந்த விருதை இவருக்கு அறிவித்தது. ராபர்ட் ஹி ஹால் மற்றும் மைக்கேல் வூட்ஃபோர்டு ஆகியோருக்கு இந்த வருடத்துக்கான பொருளாதார துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரியல் பொருளாதார நிலைப்படுத்தலில் நுண் பொருளாதார அடித்தளங்களுக்காக இந்த விருதை அவர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிலைப்படுத்தும் கொள்கைக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் பொருளாதார மாதிரிகளை இவ்வாறு மறுசீரமைக்க முடியும் என்பதை இவர்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர்.
3: தமிழக செய்திகள்.
4: சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். வயதுமோ பால் ஏற்பட்டுள்ள உடல்நல பிரச்சினைகளுக்காக 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய்க்கு சால்வை அணிவித்ததை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு தலைவர் என்கின்ற முறையில் முதல்வர் விஜய்க்கு சால்வை போட்டு மரியாதை செலுத்தினேன், அதை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினை நிறைய இருக்கின்றது, அந்த வேலையை பார்க்காமல் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பது குறித்து கேள்வி கேட்பதால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: இந்திய செய்திகள்.
4: எண்ட் இந்தியா கூட்டணியினர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். எஸ்ஐஆர் நடைமுறைகளை நீக்க வேண்டும், ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டபடி பேரணி நடத்தப்படுகின்றது. தலைமை நீதிபதியை சந்திக்க மறுத்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினரின் பேரணியில் திரளாக பலரும் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி வியூகத்தை மாற்றி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லியில் இன்று ஜனநாயக போராட்டம் நடத்துவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் இதனை தெரிவித்துள்ளது.
3: இலங்கை செய்திகள்.
4: வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் முதற்பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த மருத்துவமனையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. டர்பனில் நடைபெறும் இந்த போட்டியில் தமது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்து ஆடி வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 390 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள பதிலளித்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா அணி 284 ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸில் பெற்றது. ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் மேட் ரென்ஷோ 45 ஓட்டங்களுடனும் பியூ வெப்ஸ்டர் ஓட்டமின்றியும் களத்தில் உள்ளனர். நிக் மாரின்சன் 48 ஓட்டங்களுடனும் மாரிஸ் லபுச்சேன் 37 ஓட்டங்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 27 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். டிராவிஸ் ஹெட் 11 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். மேற்கிந்திய தீவுகளின் பந்துவீச்சில் ஆண்ட்ரிச் நோட்சி 2 விக்கெட்டுகளையும், சைமன் ஹாமல், கேஷவ் மகராஜ் மற்றும் மார்க்கோ ஜான்சன் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
5: Tamil 89.4. அடுத்து ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
3: Rock with Raja.
5: Stay tuned.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: E-invoicing lang compulsory pannirkanume. Nee thayara?
4: Irukave irukku. Zoho Books.
3: Idenna pudhu software ah?
4: Adhaan illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
3: So all under one roof, correct ah?
4: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books thayar.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர், த்ரில்லர்,
6: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
7: எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
9: This hour of Rock with Raja is brought to you by
0: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 center, verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
10: You are back.
11: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
1: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
5: We'll be back after a short commercial break.
3: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர் ஷா அர்ஜானிலும்.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
8: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
9: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
3: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
0: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum.
1: You are back.
11: Neengal enge irundhalum enge sendralum ungalai thodandu varuvathu என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
12: ராக் வித் ராஜா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4.
1: We'll be back after a short commercial break. ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க.
4: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
2: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
4: என்னது, நிஜமாவா?
1: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக November 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 and we pay back 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG.
2: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: Bye.
1: அபுதாபியில 9 AM to 7 PM 2.75 சென்டர் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும்.
3: You are back.
6: மாஸ்ட்ரோவின் சூப்பர்

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamar FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயின் இமித் பதூதா வணிக வளாகத்தின் 38 புதிய கடைகள் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இபின் பதூதா மால் மூடப்படும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாலின் சில்லறை உணவு மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் முழுமையான மறு மேம்பாட்டு திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருவதாக துபாய் ரீடெயில்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த 38 நிறுவனங்களில் 21 நிறுவனங்கள் ஏற்கனவே செயற்பட்டு வருகின்றன. மேலும் 17 விற்பனை நிலையங்கள் 2027 ஆண்டின் இறுதிக்குள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வணிக வளாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த எரிசக்தி தொடர்பான போர் நிறுத்தத்துக்கு பிறகு உடனடியாக ரஷ்யா யுக்ரைனில் உள்ள மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை தாக்கியதாக அந்நாட்டு ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு இடைக்கால நிறுத்தம் தொடர்பாக அறிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜெலன்ஸ்கி, புட்டின் ட்ரூத் சோசியலை படிப்பதில்லை என்பது தெளிவாகின்றது என்று விமர்சித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: சென்னை பெரம்பூர் பகுதியில் விஷவாயு தாக்கி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர். மழை நீர் கால்வாயில் பொருத்தப்பட்டிருந்த மின் மோட்டாரை பழுது நீக்க உள்ளே இறங்கியவர் மயங்கி சரிந்து விழ அவரை காப்பாற்ற இறங்கிய மற்றொரு தொழிலாளியும் உயிரிழந்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: ராகுல்காந்தி அவர்களே, இந்த அரசியலமைப்பை எழுதியவர் பாரத ரத்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் என்று பாஜக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. 1975 உங்கள் பாட்டி இந்த அரசியலமைப்பை சிதைக்க முயன்றார். அப்போது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடி பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியலமைப்பை பாதுகாத்து மீட்டெடுத்தன. எனவே அரசியலமைப்புக்கு எதிராக நீங்கள் எத்தனை பேரணிகளை நடத்தினாலும் பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியலமைப்பில் கை வைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தேவேந்திர பட்னாவிஸை குறிப்பிட்டு பாஜக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. அரசியலமைப்புக்கு எதிரான இத்தகைய செயல்களை இந்த நாடு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது. அரசியலமைப்பை பாதுகாக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றோம் என்றும் பாஜக தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: சிறையில் இருக்கும் பௌத்த பிக்குகள் மற்றும் பிற மத குருமார்கள் அணியும் உடைகள் தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய ஆட்சி, நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவை அவசரமாக கூட்ட வேண்டும் என்று இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். அக்டோபர் 10 கடிதம் ஒன்றை நாடாளுமன்ற சபாநாயகர் மூலம் அந்த குழுவின் தலைவருக்கு அனுப்பியுள்ள சஜித் பிரேமதாச, சிறைச்சாலை திணைக்களத்தின் நிலையான உத்தரவு எண் 550 அமல்படுத்தப்படுவது குறித்து கவலை தெரிவித்துள்ளார். சிறை தண்டனை அனுபவிக்கும் மகா சங்கத்தைச் சேர்ந்த பிக்குகள் மற்றும் பிற மதங்களைச் சேர்ந்த மதகுருமார்கள் அணியும் உடைகள் தொடர்பாகவும் அவர்கள் சிறை வளாகத்துக்கு வெளியே அழைத்துச் செல்லப்படும் நேரங்களில் அணியும் உடைகள் தொடர்பாகவும் தீவிர சர்ச்சை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: 2030 ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிகர செல்வம் 6 trillion அமெரிக்க டாலராக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆண்டுக்கு சராசரியாக 10.6% வளர்ச்சி விகிதத்தில் இந்த உயர்வு இருக்கும் என பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் வெளியிட்டுள்ள குளோபல் வெல்த் ரிப்போர்ட் 2026 தி கிரேட் ரெக்கார்டிங் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 அமெரிக்கத்தின் நிகர செல்வம் 2.3 trillion டாலருக்கும் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது நீண்ட கால அடிப்படையில் அமீரகம் தொடர்ந்தும் செல்வத்தை உருவாக்கும் திறன் கொண்டிருப்பதை எடுத்து காட்டுகின்றது.
4: பிசினஸ் அப்டேட்
1: brought to you by பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் தொடர்கிறது. இதில் ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 289 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. பியூ வெப்ஸ்டர் 30 ஓட்டங்களுடனும் பாட் கமின்ஸ் 10 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ஆஸ்திரேலியா 390 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Namma radio, namma music. Star of the month. Star of the month. Music director Anirudh Ravichander.
6: Yo boys, I am singing song.

வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் மனுஷனுக்கு சோதனை நிறையா வரும். எது செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள் வரும். ஹேர்டில்ஸும் ஸ்பீட் பிரேக்கர்ஸும் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதனால் இதெல்லாம் எது இருந்தாலும் பரவாயில்ல, சோதனையை தூக்கி போடு, சாதனையை நோக்கி ஓடுறா தம்பி.

0: வணக்கம் என் அன்பிற்கினிய அழகிய அற்புதமான அம்மீரகமே. 4:12 ஆச்சு. வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கனெக்ட். அண்ட் மை நேம் இஸ்
1: ஜான் சி.
0: யெஸ் மை நேம் இஸ் ஜான் சீனா. யூ கேன் சீ மீ. உங்களால் என்ன பார்க்க முடியாது, ஏன்னா நான் ரேடியோவில் இருக்கேன், கேட்க தான் முடியும். பயங்கர அமோகமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த திங்கக்கிழமை. ஆமாம், இன்றைக்கி காலங்காலத்தில் வண்டி எடுக்கிறேன், வண்டியில் ஏறி உட்காந்தா வந்து வெறும் 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தான் காட்டுது வண்டியில் மைலேஜ், விச் மீன்ஸ் லைக் பெட்ரோல் அடிக்கணும். சரி ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணேன், 30ஆம் தேதி சிங்கப்பூர் கிளம்புனேன். கடைசி இந்த 30ஆம் தேதிங்கிறது அன்றைக்கி தான் வந்து பெட்ரோல் 360 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 400 தரும் 40 fills ஆயிடுச்சா, இன்ஃபேக்ட் ஏறிடுச்சா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே மாதத்தோட கடைசி நாள் அடுத்த நாள் ஏறிடுமோ, இப்போவே குறைஞ்ச விலைக்கு வந்து ஒரு வாட்டியாவது டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுப்போம், கொஞ்சம் காசு கம்மியாகும்ல அப்படிங்கிற நினப்பில் எல்லோரும் போய் முண்டி அடிச்சுட்டு நிற்பாங்க, இருக்கிற டிராஃபிக்லாம் அதுவும் சேர்ந்துக்கும். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 30ஆம் தேதி நைட்டு 9:00 நான் கிளம்பி போயிட்டேன் சிங்கப்பூருக்கு. போயிட்டு போகும்போதே வண்டியில் பெட்ரோல் இருந்தது. நான் எப்படி அதுக்கு முந்தின வாரமே அதுக்கு 2-3 நாள் முன்னாடியே அடித்து வச்சுட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அடித்து வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அது சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. போயிட்டு வந்தேன், வண்டி யூஸ் பண்ணல ஒரு வாரமாக. அப்புறம் போயிட்டு இங்கே வந்து போன வாரம் புதன்கிழமை வந்ததுக்கப்புறமா 2-3 டேஸ்க்கு பெட்ரோல் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் முடிஞ்சு போச்சு, நேற்று நைட்டே முடிஞ்சிச்சு இன்றைக்கி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, விலை ஏறினதுக்கப்புறமா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பெட்ரோல் போடுறேன், கண்ணிலிருந்து ரத்த கண்ணீர் வருது. யூஸ்வலாக என் வண்டிக்கு வந்து 45 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி, ஓகேவா. எனக்கு வந்து 98 திரம்ஸில் ஃபுல்லாகிடும் பெட்ரோல் பங்க்குங்கிறேன் பெட்ரோல் வந்து ஃபுல்லாகிடும். நான் கூட யோசித்தேன், அப்போ நல்ல வண்டி வாங்கியிருக்கோம் நம்ம, நல்ல எனர்ஜி கன்சம்ஷன் கொடுக்குற ஒரு வண்டி, நல்லாவும் இருக்குது, ஃபேமிலியாகவும் போகலாம் வரலாம், சிங்கிளாக ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குடா, அப்போ பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை ஏறிச்சு. ஃபஸ்ட் டைம் ஏறும்போது 135 திரம்ஸும் நம்ம வந்தது, அதுக்கப்புறம் ஒரு 153 சம்திங் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அடிக்கிறேன் 192 திரம்ஸுங்க. ஏண்டா 192 கண்ணில் ரத்த கண்ணீர் வருதுன்ற, நீ என்ன வந்து கை தட்டின்னு இருக்க. நான் தண்ணி பாட்டில் விளையாடிச்சு அப்படிங்கிறதுக்காக தண்ணி குடிக்க முடியாமல் இருக்க முடியும், தண்ணி குடிக்காமலாம் இருக்க முடியும், வேறு அதனால் பெட்ரோல் விலை ஏறினாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு பரவாயில்ல என்ன பண்ணுறது, ஓகே ரைட்டு, இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் நான் என்ன நினச்சேன்னா 192 200 திரம்ஸ் ஆகுது அப்படி வச்சுக்கலாமா ரவுண்டா. எனக்கே இப்படி இருக்குன்னா ஆல்ரெடி இந்த V8 ஓட்டுறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், பெட்ரோல் ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குலாம் எவ்வளோ ஆகுது ஒன்றும் தெரியல. நீங்கள் ஜென்ரலாக எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தெரில பெட்ரோலுக்கு. பட் எனிவேஸ் திஸ் இஸ் த ஈவினிங் கடாக், யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். தம்பி உங்களுக்காக உள்ளே வந்ததுமே செம்மையாக ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்கான். என்ன பாட்டுன்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க. எங்கே அந்த பாட்டு? த மூவி, த சாங் ஸ்டார்ட்ஸ் ரைட் நவ்.
2: யூ நோ வாட், கெஸ் ஹூஸ் பேக்,
0: கெஸ் ஹூஸ் பேக்,
2: வி பேக் பேபி,
0: ஹிப் ஹாப் தமிழ்.

அப்படி அனிருத்தோட இசையில தளபதி விஜய்க்காக ஹிப்ஹாப் தமிழா பாடுற பாட்டு முதலாவும், ரெண்டாவது ஹாரிஸ் ஜெயரா இசையில லைட்டா மைக்கேல் ஜாக்சன் பீட் எல்லாம் எடுத்து கலந்து விட்டு இருப்பாரு ஹாரிஸ் மாம்ஸ். இதான் ரெண்டாவது பாட்டு. ஓகே, டூ சாங்ஸ் நறுக்குன்னு கேட்டு முடிச்சு திருப்பி வாங்க. ஐ வில் பி பேக் வித் நியூஸ் அண்ட் லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். இனி 4 மணி நேரத்துக்கு 8 மணி வரைக்கும் நாம தான் 89.4 தமிழ் எஃப்எம்ல. திஸ் இஸ் ஆர்ஜே பிராபு ஃபார் தி ஈவினிங் கடக். யா.

0: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.
1: Guess who's back? We back, baby.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் தமிழ் தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
4: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
8: காலர் வாட்ஸ்அப் 0506752828.

ஓகே, வின்டர் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகுதான். யூஸ்வலாக வந்து வின்டர் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு மாதிரி ஒரே ஜாலியாக இருக்கும். ஜென்ரலாகவே இந்த வின்டரில் ஜென்ரலாகவே இந்த வின்டரில் வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெளியில் சூடு இருக்காதுல்ல, ஏதாவது ஒரு டென்ஷன் கம்மி நமக்கு. எங்கேயாவது வெளியில் போகிறோம், டீ காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா கூட பயங்கர சூடாக இருக்குது சில நேரம். ஏன்னா வந்து அக்டோபரில், யூஸ்வலாக அக்டோபரில் பயங்கரமாக சூடு கம்மியாகிடும்ல, ஆனால் இந்த வாட்டி அக்டோபர்லேயும் பயங்கரமாக. யார் கேட்டாலும் வந்து எல்லினோங்க, என்னங்க அடுத்த வருஷம் சூப்பர் எல்லினோ வருதான், இந்த வருஷம் இந்த எல்லினோக்கே நீங்கள் வந்து தாங்க மாட்டேங்கிறீங்க அடுத்த வருஷம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன். டே நான் வந்தால் நீ தாண்டா வேகணும் கூட சேர்ந்து, நீ என்னமோ என்ஜாய் பண்ணுற, எனக்கு சூடுனா ரொம்ப பிடிக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே நான் ஏசி இல்லாமல் தான் உட்காந்துருப்பேன். கொடூரமான ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனையா, அவன் எப்படின்னா வந்து எப்பவுமே கதகதப்பாக இருக்கணும், வார்மாக இருக்கணும், அந்த வார்ம் கிளைமேட் பிடிக்கும்லாம் சில பேருக்கு. இந்த நம்ம எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தன் எப்படின்னா வந்து கதகதப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு ஏசியை ஒரு 25-26 அட்லீஸ்ட் ஒரு 24 வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். லைட்டாக 21 degrees, இப்போ 20 degreeல காரோ இல்லை வீட்லேயோ வந்து டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா அவன் நடுங்கி நடு நடுங்கிடுவான், ஐயோ முடியாதுரா எப்பா அப்படின்னு. இவன் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் இருப்பான் எப்படின்னா நல்லா 18 degreeல குழு குழுன்னு அண்டார்டிக் ஓசன் மாதிரி வீட்டை வந்து டெம்பரேச்சரில் குழு குழுன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபேனும் போட்டுட்டு அப்புறம் பிளாங்கெட்டை போட்டு இழுத்து போட்டு தூங்குவான், அந்த மாதிரி இருக்காங்க தெரியுமா. ஆனால் இந்த ரெண்டில் எது பெட்டர்னு என்னால் டிசைடே பண்ண முடியல. நான்லாம் வந்து ரெண்டுத்துக்கும் மீடியம், நியூட்ரல்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் மீடியம். எனக்கு ஒரு 22-23 degrees இருந்தால் ஓகே, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளாங்கெட் போட்டு ஃபேன்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஐ மாஸ்க் மட்டும் போட்டு அப்படியே முரட்டத்தனமாக தூங்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த சூடு சூடுனா பெட்டரு, குளிர் குளிர்னா பெட்டரு அப்படின்னு இருக்கிற அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு ஆபத்து தான். இவனுங்களோட இது நம்ம ரெண்டு நம்மளால் இந்த பக்கமும் அந்த பக்கம் ஏ சைடும் போக முடியாது, பி சைடும் போக முடியாது. பட் ஓகே, என்னவேஸ் இப்போ வந்து வெதர் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எங்கப்பா வெதர் ரிப்போர்ட் என்ன இன்றைக்கி? நான் இன்றைக்கி காரில் வரேன், 43 degrees 44 degrees காட்டுது எனக்கு. பார்த்துட்டு ஐயோ ஐயோ ஐயோ இன்னும் அக்டோபர் 12 ஆகிப்போச்சு, இன்னும் வந்து சூடு குறைஞ்ச பாட்டை காணும் அப்படின்னு இருந்துச்சு. துபாயில் இன்றைக்கி 31 degreesன்னு போட்டிருக்குது, ஆனால் 38 degrees மாதிரி ஃபீல் ஆகுமா, பிகாஸ் ஆஃப் த ஹியூமிடிட்டி ஆர் வாட் எவர் த ரீசன் இட் இஸ். அண்ட் அபுதாபியில் எவ்வளோப்பா, எவ்வளோ 32 degrees, ஷார்ஜாவில் 36 degrees. அப்பா ஷார்ஜா பயங்கர சூடு போலையே. ஆமாம், ஷார்ஜா வந்து 36, அண்ட் அப்படியே அந்த பக்கம் அஜ்மான் பக்கம் போனோமா 35 degrees, அப்படியே ராங்காக போகாமல் ரைட்டாக போய் ராசல் கேமா பக்கம் போயினா 37 degrees, ஃபுஜேராவில் வந்து எங்கப்பா 32 degrees, அண்ட் அலைன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 40 degrees அலைன்னு. உமல் குயின் எவ்வளோப்பா 35 degrees. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட்டு. சரி, இப்போ வின்டர் ஃபெஸ்டிவலுக்கு வருவோம். துபாய் வந்து இப்போ டிசம்பர் 1 ஜனவரி 10 வரைக்கும் துபாயில் DXP வின்டர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்க போகுது. ஓகே, அந்த ஃபெஸ்டிவல் வந்து கிட்டத்தட்ட வந்து 20,000 square meters நடக்குதான். மோர் தென் 150 வெண்டோர்ஸ் இருப்பாங்களாம், அண்ட் நிறைய ஃபெஸ்டிவ் ஃபுட் ஸ்டால்ஸு, மார்க்கெட் ஸ்ட்ரீட்ஸு, ஓப்பன் ஏர் கெஃபே எல்லாம் இருக்கும் போல். இப்போ இந்த கெஃபே அப்படின்னு சொன்னதுமே சில நேரம் நம்ம எங்காவது பசங்களோடையோ இல்லாட்டி தனியாகவே எங்காவது போகிறோம், சரி ஓகே ஒரு டீயோ காஃபியோ குடிக்கலான்னு ரேண்டமாக ஒரு இடத்துல நிறுத்தி அந்த கடைக்கும் போயிருக்க மாட்டோம், அந்த கடையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அது ஏதோ சின்ன லெவலில் இருக்கும். ஆனால் டீயும் காஃபியும் அருமையாக இருக்கும். நீங்கள் எதை விரும்பி எதை குடிக்கணும்னு போகிறீங்களோ, எதை சாப்பிடணுன்னு போகிறீங்களோ அந்த டேஸ்ட் உங்களை அடித்து பீட் பண்ணி உங்களை என்னமோ பண்ணிடும், செமையாக இருக்குதுன்னு சொல்ல வச்சிடும். அந்த மாதிரி தான் நேற்று ஒன்று நடந்தது. ஓகே, இந்த ஷார்ஜா இருந்து அஜ்மான் போயிட்டு அஜ்மான்லேருந்து திருப்பி வரும்போது இந்த 311 ரோட்டுக்கு ரைட் சைடில் கீழே சர்வீஸ் ரோட்லாம் போ, சர்வீஸ் ரோடு மாதிரி ஒன்று போகும், அங்கே குட்டி ரவுண்ட் போட்டிருக்கும், உள்ளுக்குள்ளே போனால் அந்த ஷார்ஜாவுக்கு உள்ள அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி ஏரியாலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, உமல் குயின்குள்ளெல்லாம் போகிற மாதிரி டெசர்ட் வழியெல்லாம் போகிற மாதிரிலாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஏரியா. சரி ஓகே, ஒரு காஃபி ஷாப், ஒரு டீயோ காஃபியோ குடிக்கலாம், கெஃபட்டேரியாவை தேடி நிறுத்தினோம் நாங்கள். அந்த ஏரியாவுக்கும் அந்த காஃபி ஷாப்புக்கும் சம்மந்தமே இல்லை. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வேறு போட்டிருக்கேன், சப்போஸ் நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன், இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு நோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் மை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஆர்ஜே பிராவோஸ் மை இன்ஸ்டாகிராம். ஸோ நேற்று போகிறோம், போயிட்டு உட்காந்துட்டோம், ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ரெண்டு ஃபிலிப்பினோ பசங்க உட்காந்துட்டு நாங்கள் உட்காந்து காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். அதில் வந்து பேர் எது வித்தியாசமாக இருக்கோ அது அந்த காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். டர்ட்டி எஸ்பிரஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ண, ஐயோ அல்டிமேட் சூப்பராக இருந்தது. குடிச்சு பார்த்துட்டு இல்லை, இன்னொன்று வாங்கி இன்னொன்று குடித்தோம், அதுக்கப்புறம் வேறு ஏதோ கேக் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் டெஃபினெட்லி ஐ வில் பி விசிட்டிங் தட் சேம் காஃபி ஷாப் அகேன் ஃபார் டர்ட்டி எஸ்பிரஸோ. டர்ட்டி எஸ்ப்ரெஸோன்றது தான் பேஸ். இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு எப்படி வந்து தக்காளி வெங்காயம் பேஸாக இருக்கோ, அந்த மாதிரி காஃபிக்கு எஸ்ப்ரெஸோ தான் பேஸ். ஓகே, அந்த எஸ்ப்ரெஸோவை எஸ்ப்ரெஸோ மேலே கொஞ்சம் ஃபோம் போட்டால் அது கொட்டாடோ, அதுக்கப்புறம் எஸ்ப்ரெஸோ ஊற்றி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றினா அது அமெரிக்கானோ, சுடுதண்ணியில்
அந்த எஸ்ப்ரெஸோ ஊற்றி விட்டா அது வந்து லாங் பிளாக்கு. அந்த எஸ்ப்ரெஸோவில் காஃபியை கொஞ்சம் பாலை கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனா கேப்புச்சினோ. இவ்வளோ தான் வித்தியாசம், சரியா? ஆமாம். ஸோ அப்புறம் ரிஸ்ட்ரெட்டோன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இதில் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம், இதில் எவ்வளோ காம்பினேஷன்ஸை உருவாக்கி காஃபியில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஒவ்வொரு காஃபி ஷாப்புமே பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஃபினெட்லி நீங்கள் போய் நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி செக் பண்ணி நீங்கள் ஷார்ஜா பக்கம் எங்காவது இருக்கீங்க அப்படின்னா போங்க, போய் குடிங்க, குடிச்சதுக்கப்புறம் நேற்று சாயங்காலம் ஒரு பையன் வந்தானாமே, ஆமாம், அவன் ரேடியோவில் வேலை செய்கிறான், அவன் சொல்லி தான் நாங்கள் வந்தேன்ற மாதிரி வேணால் சொன்னீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அடுத்த வாட்டி போகும்போது எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, எனவேஸ் உங்களுக்கா மரியாதை செம்மையாக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, ஜாவேத் அலி பாடின ஒரு பாட்டு. திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக் பாட்டு.

0: For more details, contact 054-767-3111.
1: Brought to you by Anathangam Gold and Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Gold and Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: தமிழ் 89.4.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
2: இன்கமிங்,
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
3: இருக்கும்
4: வருகை தாருங்கள்.
5: ஹலோ அபுதாபி மக்களே,
6: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
5: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
6: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call 056-357-9474.
7: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: 4:44 அந்த கிளாக் மலிஹால் ஏதோ பயங்கர அப்படியே ஸ்டாம் நாங்கள் ஸ்டாம் இல்லை என்ன மழை அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே இருங்க, இப்போ தான் சுட சுட ஒரு வீடியோ வந்துருக்கு. பவர்ஃபுல் ஸ்டாம் அட் மலிஹா ஷார்ஜா அமிரட். எப்படின்னா இப்போ 4:40 ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மலிஹா சைடு பயங்கர மழை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பார்த்துருக்கேன். வீடியோ வேறு வந்திருக்கு. தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரலஜி இருக்குல்ல, ஆமாம் யுஏஇ வானிலை ஆய்வு மையம் அங்கே ஒர்க் பண்ணுற அப்படி, அவர் அங்கேருந்து நமக்கு சுட சுட ரிப்போர்ட் தருவார். என்னங்க வெதர்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து தம்பி தம்பி இருப்பா 5 நாளில் ஏறும் அப்படின்னு வருவார். அதுக்கப்புறம் என்ன இன்றைக்கி மழை வருமா ஃபுல்லாக எல்லாம் மழை வர வருன்றாங்களே, மழை வர நியூஸ் வந்திருக்குல்ல நாங்கள் தான் கொடுத்தோம் மழை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதனால் இப்போ அவர் தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, எனக்கு அனுப்புனார். தம்பி உனக்கு தான் மழைனா ரொம்ப பிடிக்குமே சொல்லு, இவன் ஷோ வேறு போயிட்டுருக்கோம். ஸோ மலிஹா சைடு ஷார்ஜா மிரட் நல்ல இந்த ஐஸ் கட்டி மழை வரும்ல அந்த மாதிரி சட்டு சட்டுன்னு போயிது. ஐஸ் கட்டி மழை வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ நம்ம வீட்டிலலாம் சில நேரம் இப்போ தானே அப்பார்ட்மெண்ட்டு அது இதுன்னு வந்துச்சு, இங்கே பெருசாக ஐஸ் கட்டி மழையை வந்து நம்ம வெளியில் ரோட்டுக்கு போன மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். இங்கே பெருசாக ரொம்ப ரேரும் கூட இங்கே. ஆனால் ஊரில் இருக்கும்போதில் ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் அந்த தகர வீடு, அதுக்கப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட வீடுலாம் இருக்கும் சிலதெல்லாம். ஆமாம், அதில் அதில் மழைன்னா அந்த வீட்டில் உட்காந்து அனுபவிச்சா தான் அது மழை. சட சட சட சட சடன்னு பெய்யும். ஃபஸ்ட்டு மழை வருதுன்னு வச்சிங்களேன், தூரமாக வந்து இடி சத்தம் லைட்டாக கேட்கும். ஓகே, அதுக்கப்புறம் மெல்ல சாரல் அடிக்கும். அந்த சாரல் அடிக்கும் போது வீட்டில் ஏதாவது கதவோ ஜன்னலோ திறந்துருந்ததுன்னா அதில் லைட்டாக தண்ணி மேலே நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அது கையில் எங்காவது பார்த்தா மேலே சாரல் அடித்த மாதிரி இருக்கே, ஆனால் வந்து எதுவுமே பட்ட மாதிரி தெரியல, மழையை வந்த மாதிரி தெரியலன்னு எட்டி பார்ப்போம். லைட்டாக எட்டி பார்க்கும்போது மெதுவாக இப்படி கீழேருந்து மேலே பார்த்தா தான், அந்த டைரெக்ஷனில் பார்த்தா தான் மழை அந்த சாரல் அடிக்கிறது நமக்கு ஃபீல் ஆகுமே. மெல்ல மேலேருந்து துளி துளியாக மழை விழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டு மேலே வந்து மழை தண்ணி விழுற அந்த சத்தம் லைட்டாக உஷுன்னு கேட்கும். அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி மழையாக இருந்தது அப்படின்னா மழைக்கு டைம்லாம் கிடையாது, 50 செகண்டாக இருந்தாலும் 5 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் வந்துடும், பட பட படன்னு வரும். வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊர்லலாம் மழை வந்தது அப்படின்னா எதிர்த்தாப்பில் இருக்கிற பில்டிங்கே தெரியாது, பில்டிங் தெரியாது. அப்புறம் காற்று பயங்கரமாக அங்கிட்டும் இங்கிட்டும் அடிக்கும். ஆனால் மழை பேஞ்சு ஓஞ்சுதுன்னா அப்படி ஒரு அமைதியை ஃபீல் பண்ண முடியும் அந்த தெரு ஃபுல்லாக, அந்த இடம் ஃபுல்லாக. ஆனால் ப்ளஸ் மழை வரதுக்கு முன்னாடி ஒரு காற்று அடிக்கும் பாருங்க, அது செம்மையாக இருக்கும். அது வந்து ஒரு வார்னிங், மழை வந்து நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். டே தம்பி நான் செம்மையாக வரப்போகிறேன், எங்காவது ஓடி போய் ஒளிஞ்சுக்க, ஒரு டீ கடையில் நின்று நல்ல ஒரு டீயை போடு, ஒரு பஜ்ஜியை போடு, இல்லைனா வீட்டுக்கு போய் கதவு ஜன்னல் சாத்திக்க உள்ளேருந்து என்னை என்ஜாய் பண்ணு, ஆனால் நான் வரப்போகிறேன்னு சொல்லி சில மழை வந்து வார்னிங் கொடுக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு சில மழை வார்னிங்கே கொடுக்காது, நல்லா வெயில் அடிச்சுன்னு இருக்கும், அடுத்த 10 நிமிஷம் படார்னு மழை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். மழை வந்து இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள் அண்ட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ரெயின். எனக்கு அதனால தான் மழை ரொம்ப பிடிக்கும். மழை சத்தம் கேட்டு தூங்குறவங்க யாராவது இருக்கீங்களா? எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா மழை வந்துச்சுன்னா பவர் கட் பண்ணிடுவாங்க, வாண்டடாகவே கட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மழை வந்தால் பவர் இருந்ததுன்னா அது ஒரு பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு. இப்போலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு போல், பட் எங்கள் ஊர்லலாம் வந்து மழை வந்தால் வந்து டோட்டலாக எல்லாம் கட்டு, கையில் கேண்டிலோ இல்லை விளக்கோ எதுவும் இல்லைன்னா தீர்ந்தோம் அவ்வளோதான். அன்றைக்கி நைட்லாம் வந்து ஒரு சில நேரம் ஏதாவது ஃபேவரட்டாக அதை பார்த்துட்ருக்கோம்னா பட்டுன்னு மழை வந்துடும், எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா மழை வந்துருச்சு அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் பவர் கட் ஆகிடும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கேண்டில் எடுக்கிறதுக்கு ஓடுவாங்க. அந்த கேண்டில் எடுத்து இந்த விளக்கெடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சா பட்டுன்னு கரண்ட்டு போயிடும், விளக்கு பற்ற வச்சு அதிலே வந்து படிக்கிறது சாப்பிட்றது தூங்குறதுன்னு அனைத்து ஆக்டிவிட்டீஸும் அப்படியே நடக்கும். ஓகே, இப்போ மழை வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அமிட்ஸ்ட் ஹாட் ஏர் கண்டிஷன்ஸ் ஐ திங்க் இப்போ கொஞ்சம் மழை வந்தால் நல்லா தான் இருக்கும், துபாய்க்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, மழை எல்லா இடத்துக்கும் வருங்க, இந்த பருதுபாய்க்கு மட்டும் மழை வரவே வராது. எப்பவுமே நான் பார்த்துருக்கேன் வரவே இங்கே வரும், வேற எங்காவது பிஸ்னஸ் பேயில் மழை பயங்கரமாக தட்டி தூக்குது டிராஃபிக்னுவாங்க, இங்கே பார்த்தா மழை லைட்டாக வந்து 2 ட்ராப் தொளிச்சிட்டு போயிட்டே இருக்கும். மூஞ்சியில் இந்த சலூன் கடைக்கு போனால் ஸ்ப்ரே அடிப்பாங்களா அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். தண்ணியாக இருக்கும் ரோடு அவ்வளோதான், அதுவும் ஒரு காமன் நேரத்தில் காஞ்சு மறுபடியும் இருக்கிற மாதிரி ஆகிடும். பருதுபாயில் நல்லவங்களே இல்லை புள்ளியா, நம்மளாம் இருக்குமே ஏன் வரமாட்டேங்குது?
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: we'll be back after a short commercial break.
1: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
2: இருக்கவே இருக்கு, ஜோஹோ புக்ஸ்.
1: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
2: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
1: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
2: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE E-invoicing செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: பண்டிகை ஷாப்பிங் பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
6: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
7: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
6: என்னது, நிஜமாவா? நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
8: Lulu, where the world comes to shop.
9: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: உங்களுக்கு இதை பாட்டு வேணுமா? ஏன்னா கரெக்டாக அடிச்சிட்டிங்க. யூஸ்வலாக சொன்னால் தானே கூப்பிடுவீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்? நல்லா இருக்கேன். வேலுக்கு ஏகப்பட்ட பாட்டு கொடுத்துருக்கேனே
3: நானு,
2: அதனால வேற யாருக்கு கொடுத்துருவா? சரி, ஓகே, ரைட். அப்போ தேங்க்ஸ். வேணும் வேணும் வந்து வேணும் வேணும்னு கேட்கல. அவர் வந்து பரவாயில்ல வேணான்னு விட்டு விட்டுட்டாரு, பரவாயில்ல. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: சரி, வருது வருது பாட்டு வருது. ஓகே, தேங்க்ஸ் மேன். ஓகே, ரைட். ஓகே, பாட்டு வருது. I'll see you guys.
4: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
5: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
6: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
7: Manasa to dimmitte.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாயில் உள்ள ஒரு நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவும் அதற்கு நிதி இழப்புகளை ஏற்படுத்தவும் கூகுள் மேப்ஸ் பக்கத்தில் போலியான எதிர்மறை விமர்சனங்களை பதிவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பலரை துபாய் காவல்துறை கைது செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததாக துபாய் காவல்துறையின் குற்றப்புலனாய்வு துறையின் சமூக ஊடக குற்றப்பிரிவு தலைவர் மேஜர் யாசர் ஜூமா முகமது தெரிவித்தார். இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் சில வர்த்தக நிறுவனங்கள் குழுக்களை அமைத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக போலியான கருத்துக்களையும் எதிர்மறையான விமர்சனங்களையும் பதிவிட்டமை தெரியவந்ததாக அவர் கூறினார். இந்த நடவடிக்கைகளினால் அந்நிறுவனத்துக்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் தொடர்ந்து வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் எரிசக்தி பாதுகாப்பை உறுதியாக கருதிவிட முடியாது என்று சவுதி அரேபிய எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் தெரிவித்தார். ரியாதில் நடைபெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போதைய சூழல் எரிசக்தி உட்கட்டமைப்புகளுக்கும் முடிவெடுக்கும் நடைமுறைகளுக்கும் பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக கூறினார். எரிசக்தி பாதுகாப்பை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் எரிசக்தி விநியோகம் மற்றும் அதற்கான உட்கட்டமைப்புகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: சென்னை தலைமைச் செயலகத்தின் பிரதான கட்டிடத்தின் முதல் தளத்தில் காலை சில பகுதிகளில் மட்டும் மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக தலைமைச் செயலகம் தெரிவித்துள்ளது. மற்ற அனைத்து தளங்களிலும் மின் விநியோகம் எந்தவித தடையுமின்றி இயல்பாக இருந்தது என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. முதல் தளத்துக்கு மின்சாரம் வழங்கும் 4 மின் சுவிட்சுகளில் ஒரு சுவிட்ச் பேஸ் மின் விநியோகத்தில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டமை கண்டறியப்பட்டதாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. மின்வெட்டு அனைத்து தரப்பினரையும் கடுமையாக பாதிக்கும் தன்மை கொண்டது என்றும் அதனால் தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டுக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதிகார பீடமான தலைமைச் செயலகத்திலும் மின்வெட்டு பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
2: இந்திய செய்திகள்.
4: தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி கேரள சட்டப்பேரவை வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. யானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரும் தீர்மானம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு பாஜகவை சேர்ந்த 3 MLAக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மற்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: தேசிய அளவிலான பொறிமுறையை உருவாக்க சுற்றுச்சூழல் அமைச்சு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதற்காக அரசு நிறுவனங்கள், தனியார் துறை அமைப்புகள் மற்றும் ஒழுங்குமுறை அதிகாரிகளை ஒன்றிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடியின் தலைமையில் இன்று சுற்றுச்சூழல் அமைச்சில் நடைபெற்றது. அக்டோபர் 14 தேதி அனுசரிக்கப்படும் சர்வதேச மின்னணு கழிவுகள் தினத்தை முன்னிட்டு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: மகளிர் பிரீமியர் லீக் 2027 தொடருக்கு முன்னதாக அமெரிக்காவின் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் தாரா நாரிஸை உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் அணியிடம் இருந்த மும்பை இண்டியன்ஸ் அணி வர்த்தக முறையில் ஒப்பந்தம் செய்துள்ளது. அவரது அடிப்படை விலையான 10 லட்சம் இந்திய ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2023 நடைபெற்ற முதல் WPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடிய தாரா நாரிஸ் இந்த தொடரில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தார். பிரபோன் மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் அவர் 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நானும் சாயங்காலம் இப்படிதான் டிராபிக்ல மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பாடுவேன், கடவுளே என்னுவேன். Rain hits part of UAE amid flood warning. Hail lashes some areas. இது நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, பெருமழை பெய்தது. ஐ மீன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த மலிஹா ரோட்லலாம், மலிஹா சைடு ஷார்ஜாவில் நல்ல ஒரு மழை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-10 நிமிஷத்தில் மழை நின்றுடும், ஆனால் சில நேரம் பயங்கரமாக பெய்யும். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மழை வருதுன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்

0: அப்படியே மிஸ்டியாக ஃபாகியாக ஆச்சு. அதை தாண்டி போனால் மழை வருது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, வாழ்க்கையில் என்னடா வித்தியாசமாக இருக்குது, என்னென்னமோ வெதருக்கெல்லாம் போயிருக்கோம், யூஏக்குள்ளே இப்படி ஒரு வெதரா அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் மழை லைட்டாக தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு யூடர்ன் இருந்தது, யூடர்ன் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது திடீர்னு பார்த்தா சரியான மழை, சரியான மழைனா சரியான மழை, அப்படி ஒரு மழை நல்லா அடித்து பேஞ்சது ஒரு 20 நிமிஷத்துக்கு. சரி ஓகே, அதனால் அந்த மழையிலலாம் நின்னால் நமக்கு வந்து காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பொறுமையாக வந்து உட்காந்துட்டேன். வந்து ஒரு கரெக்டாக ஒரு 20-25 நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தான், அவனுக்கு காய்ச்சல் இருக்குன்றது எனக்கு தெரியல, என் வந்து ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். ஆனால் ஒன்று, நம்மக்கிட்ட கடன் வாங்குறவனும் இந்த மாதிரி ஏதாவது நோய்வாய்ப்பட்டவனும் வந்து நமக்கு பரப்பி விட்டு போயிடுறான், கடன் வாங்கினவன் சந்தோஷமாக இருக்கான், கடன் கொடுத்தவன் வந்து வருத்தப்படுறான். ஸோ காசு இல்லையே அப்படி. ஓகே எனிவேஸ், யூ ஹேவ் 2 சாங்ஸ் பேக் டு பேக். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு, ஐ நோ I know. Let the beat drop right now. என்ன பாட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்களா? என்னாரா தெரிலனா தெரில, அவ்வளோதான். ஆனால் 2 நிமிஷம் பாட்டு தான், சூப்பராக இருக்கும். சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, நல்லா போயிட்டுருக்குற உங்கள் காலில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி செம்மையாக இருக்கும் பாட்டு. ரெண்டாவது பாட்டு
1: கண்டுகுட்டி,
0: பாட்டு
2: நினைப்பாவே
1: இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போகலாமா?
0: ஆனால் இந்த லவ் டுடே படத்தை ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஜாலியாக இருந்தது, ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் பார்க்கும்போது இல்லையே ரெண்டு பேர் மேலேயும் ஏதோ பிரச்சனை. அப்புறம் 4வது 5வது வாட்டி சின்ன சின்ன சீன்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ தப்பு தெரியுது ரெண்டு பேரும். அந்த கேரக்டர்ஸ், ரெண்டு கேரக்டர்ஸுமே பயங்கர கிரேயான கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எனிவேஸ், இப்படி தான் ரெண்டு பாட்டு வருது, கேட்டு முடியும். ஐ வில் பி பேக். திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராப்பர், யூ ஆர் லிசனிங் டு த ஈவினிங் கடா கேப்.
3: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. In the festive season, Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off.

0: மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.
1: சொல்லுங்க மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
2: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டென்ட் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறான். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டின்னு போயிட்டு அங்க கூட்டின்னு போயிட்டு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

0: இது 89.4 தமிழ் எஃப்எம். ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
1: என்ன கொண்டுனாலும் நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
1: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு ஜெயிலர்.
0: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
0: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
6: ப்ராப்ஷன், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாக்ஸ்னாலே ப்ராப்ஷன் தானே.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஒரு மனுஷன் எப்பவுமே கையில் தராசை தூக்கிட்டே சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு படார்னு. பட்டுன்னு பார்த்தா வந்து ஒருத்தரை பார்த்தே வந்து அவருங்க இதான் பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டெலாம் ஒரு ஒப்பீனியனை கொடுத்துட்றோம், இல்லை நம்மளே கூட நினச்சிக்கிறோம். ஆனால் சில நேரம் அது மாறிடுது. இதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா டக்குன்னு எனக்கு ஸோ யோசிக்கும் போது ஞாபகத்துக்கு வரல. நானும் ப்ராப்ளம் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பனா இருக்கும். பட் இப்போ ஜட்ஜிங்னா என்னென்னா வந்து ஒருத்தரை பார்த்து அவங்க இதான் செஞ்சுருப்பாங்க, அவங்க அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, ஓ ஓகே இப்படி ஒரு தப்பு நடந்துச்சா அதனால் அது அவங்க மூலமாக நடந்திருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளா உண்மையான நினைக்கிற இல்லை நம்மளா அசியூம் பண்ணுறத ஒரு விஷயத்தை வந்து அப்படியே ஒப்பீனியனாக சொல்லிடுறது, இல்லை ஒரு ஆள் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்து எடை போடுறது, ஒருத்தரை அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க. இதில் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் வந்திருந்தார், நான் 8th or 9th படிக்கும்போது. அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார்னா, அவர் பார்க்குறதுக்கு வந்து டீச்சர் மாதிரி இல்லை ஓகேவா, ஆனால் அவர் தான் வந்து இங்கே இங்கிலீஷ் வாத்தியார். அமேசிங்காக சொல்லி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, மனுஷன் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் பேசுவார், பெல் அடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பார். அது ஒன்று தான் வந்து ஒரே பிரச்சனையாக இருந்தது. பட் அவர் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எங்களுக்கு மார்க்கெலாம் கிடச்சிருக்காது. நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் அப்படிங்களா, அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது எங்கள் 8th படிக்கிறப்போ. பட் ஸோ ஒரு ஆள் பார்க்குற, ஐ மீன் ஒரு ஆள் அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காரு, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பொறுத்து நிறைய பேர் அவன் எப்படி பேசுகிறான்றதை பொறுத்து ஈஸியாக அவங்க இங்கே தான் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம்ல. ஆமாம், அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா, இல்லை நீங்களே அந்த மாதிரி ஒருத்தரை வந்து தப்பாக எடை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோ சா தப்புன்ட்டுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியன் மாறி இருக்கா? இன்றைக்கி அதை பற்றி பேசுவோமா? நம்ம ஒரே ஹெவியான டாப்பிக்காக வேற கொண்டு வந்துடுறோம் அப்பப்போ. வணக்கம்.
2: வணக்கம் தோழர் ப்ரோ, எப்படி நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா சேஃப்டியில துபாயிலேருந்து பேசுறேன்.
1: நல்லா இருக்கேன். எதாவது நடந்திருக்கு அந்த மாதிரி?
2: ஆமா நடந்திருக்கு.
1: சொல்லுங்க என்ன, எல்லாத்துக்குமே பதில் வச்சிருக்கீங்க, எப்படி எல்லா டாபிக்குமே பதில் வச்சிருக்கீங்களா, இது எப்படி? பின்னாடி
2: எல்லாமே கடந்து வந்திருக்கோம் இல்லையா?
1: அந்த ரேடியோ வால்யூம் அப்படியே குறையும் பார்ப்போம். பெப்சி உமா காலத்திலிருந்து ஒரே டயலாக் சொல்லணும் இருக்கோம். சொல்லுங்க.
2: எனக்கு தெரியும் சரி, எந்த நான் கால் பண்ணுவேன் திருப்பி கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவரு என்ன நம்மளே அவ்வளவு பெரிய கம்பளுக்கு இவர் என்னத்த ஒரு 10-50 பேரை வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு நான் என்ன பட்டேன், ஒரு நாளைக்கு நான் வந்து வண்டி எடுத்துட்டு நேரம் வந்துட்டு அவர் ரூமுக்கு நான் போயிட்டேன். அங்க ரூம்ல போய் பார்த்தா அவரு உட்காரதுக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இல்லாம அவரு பேர் நான் பாக்க போனேன் பாப்பா அப்படின்னு சொல்லி உடனே உட்கார வச்சாரு. அந்த உட்காந்து என்கிட்ட பேசுறதுக்குள்ள அவருக்கு ஒரு 30 போன் வந்துருச்சு, 27 போன் வந்துருச்சு வேலை சம்பந்தமா.
1: ஓ ஓகே ஓகே.
2: அவரு இப்படி இருப்பான நினைக்கவில்ல, இவர் என்னத்த இருப்பாரு அப்படி போவாரு, மேனேஜர் கம்பெனி ஓனர் தானே, செக்க மட்டும் சைன் பண்ணிட்டு அங்க போய் மீட்டிங் மட்டும் போவார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு
1: இருந்தேன்.
2: இங்க அங்க போய் பார்த்தாலே தெரியுது ஆளு எல்லாமே ஆல் ரவுண்டர். அவரு
1: அவ்வளவு ஓட்டமா ஓடினாதான் வந்து ஓனரா இருக்க முடியும் தெரியும்ல.
2: ஆமா அவ்வளவு நான் இப்படி இருப்பேன் கொஞ்சம் நினைக்கவே இல்லை.
1: ஒருத்தர் போன் எடுக்கல நேத்திக்கு வந்து என் ஃப்ரெண்டு 2-3 வாட்டி காலில் ஃபோன் அடிச்சா நைட்டு தான் எனக்கு திருப்பி கூப்பிடுவாளா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நேற்றுக்கு நைட்டு ஃபோன் அடிச்சு நான் கேட்டேன், உனக்கு எப்படி எதை நம்பி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறது, காலையில் ஃபோன் அடித்தா நான் ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா நீ நைட்டு தான் எனக்கு திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு நான் எல்லாம் வந்து கடுப்பானா அப்படின்னா அவ்வளோதான் ஃபோனுக்குள்ளே பூந்து ஒரு வழி பண்ணிடுவேன். அப்புறம் சொன்னால் எனக்கு பிடிக்காத ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, நான் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நல்ல வேலை ஃப்ரெண்டு வந்து அப்படி சொல்லலை. அதுக்கப்புறம் ஷீ செட் லைக் வாட் ஹேப்பன். அதுக்கப்புறம் சே என்னடா இது, ஒரு ஃபோன் எடுக்காதது ஒரு ஃபோன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம், சாதாரண விஷயந்தான். ஆனால் சில நேரம் வந்து நம்ம ஈகோ கிக்கின் ஆகிடுது, என்ன நான் ஃபோன் பண்ணி எடுக்கலையா, நான் மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்ணலையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம என்னைக்காவது வாய் விட்டுரும் உடம்புதான் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருது. நம்ம அந்த நேரத்தில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகி போயிடுது நம்ம கேட்கறது. அதனால கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவசியம். ஆனால் என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயத்தில் பொறுமையே இருக்க மாட்டேங்குது. ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு ஈகோக்கு வழி விட்டுறோம் நம்ம. இப்போ உட்காந்து சிறுவர் மலர் புக்கில் வர மாதிரி கதை சொல்லலாம், ஆனால் நமக்குன்னு நடக்கும்போது அது ஃபாலோ பண்ண முடியாது. ஐ டோன்ட் நோ வை. பட் ஓகே, நைன்டிஸ் நாட்டத்துலேருந்து யூ ஹவ் டூ சாங், இல்லை ஒரு சாங் தலைவர் சாங், இன்னொரு பாட்டு. ஓகே,
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
4: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
5: Nekana 91 podu.
6: Enadhu
5: 90s not

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தியா, தலைவர் சாங் ஆஃப் தியா.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama. Tamil 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவே இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: ஹலோ அபுதாபி மக்களே,
6: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
7: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
6: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
8: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பேக் நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், 5:38 ஆன் த கிளாக். சரி ஓகே, நீ என்ன சொல்கிறதுக்கு எதுவும் மேட்டர் இல்லையா அப்படின்னு அப்படியே கழுத்த வலது பக்கமாக திருப்பி பார்த்தா, அடா ஆத்தா, ஏன்னா வந்து எனக்கே வந்து கழுத்து வலியுது. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த கழுத்து வலி, ஜாயின் பெயின், அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், தெரியுமா, லோவர் பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஏன்னா உட்காந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சிட்டிங் ஜாபில் இருப்பாங்க, ஓகே, அதிகமாக வந்து சிட்டிங் உட்காந்தே வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. இப்போ எப்படின்னா, அப்பப்போ எந்த வாக்கிங் போங்கன்னு வாங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்லலாம், ஆனால் நம்ம ஒரு வேலைக்கு உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஃப்ளோவில் இருக்கிற அந்த வேலையுடைய மொமெண்டம் வந்து நம்மளை இறி முடிச்சுட்டு போயிடலாம். அந்த ஒரு டாஸ்க் தானே, அந்த ஒரு எக்ஸல் ஷீட் தானேன்னு நம்ம அந்த ஃப்ளோவை விட்டு பிரேக் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டோம். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஒரு 3-4 hours உட்காந்துரும். உங்கள் ஃபோன் ஆப்பிள் வாட்ச் கட்டியிருக்கீங்கன்னா டைம் டு ஸ்டாண்ட், டைம் டு ஸ்டாண்ட்னு அது உங்ககிட்ட சொல்லினே இருக்குமே. சரி ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் மெயினாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீசெண்டாக இஃப் தி ஹவ் டெலிவர்ட் அவங்க அப்படின்னா, போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரி கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, அவங்கள வந்து ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கூட்டுப்போங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச் இருக்குது, இன்க்ளூடிங் செலுக்கனோசஸ் டிஐபியில் ஒரு பிரான்ச் இருக்குது, அப்புறம் பர்ஷா அர்ஜான் இருக்குல்ல, அர்ஜான்லேயும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 0588204172 இஸ் தேர் நம்பர், ப்ளீஸ் டேக் தம் தேர். அண்ட் ரைட் நோ நம்ம வந்து பேச ஆரம்பித்த மேட்ரு வந்து ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான். சில நேரம் நம்ம எப்படின்னா, ஒரு ஆள் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, ஒரு ஒரு சபையில் உட்காந்து அவங்க பேசுகிற விதம், சொல்கிற விதம், அதை வச்சுன்னு பட்டுன்னு ஜட்ஜ் பண்ணிடுவோம், யார்றான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது, இல்லாட்டி அவங்கக்கிட்ட அதிகமாக பேசி பழகும்போது, நம்ம யோசிச்சது ஒன்று, ஆனால் ஆள் வேறு மாதிரி இருப்பாங்க. இது எப்படி வேணால் மாறும், தப் நல்லவன்டா அப்படின்னு நினச்சவன் வந்து உலகத்திலே மோசமானவனாக இருப்பான். ஏய் இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சவன் வந்து நாளைக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான் நமக்கு. இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா அவங்களுக்கு, டோட்டலி ஆப்போசிட் இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? எனக்கு ஃபோன் பண்ணி அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஆஃபீஸில் கூட, எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் தான் இருக்கான், ஒன்றும் சொல்கிறேன், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காத ஃபஸ்ட்டு, சரியா? ஏன்னா அவன் அப்படி அந்த மாதிரி, சரியா? அவன் வந்து எப்படின்னா, ஏங்க 8 மணிக்கெல்லாம் நான் தூங்கணுங்க, ஏங்க காலைல 6 மணிக்கு நான் சமைச்சிட்டு ஆஃபீஸ் போகணுங்க, இந்த மாதிரி எதாவது பேசிட்டே இருப்பான். டே யாரா அவன், என்னை விட 4 வயசு சின்ன பையனாக இருக்கான், பூமர் மாதிரி பேசினிருக்கான்னு எனக்கு தோணும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் எதனால் அப்படிலாம் சொன்னான், அவனோட அப்ரிங்கிங் எப்படி, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 8 வருஷம் ஆகுது இப்போது. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை பார்த்து படாருன்னு சர்ச் பண்ணிடுறோம், அவங்க அப்படி தான், அவங்க இப்படி தான்ட்டு, அவங்ககிட்ட பழகி பார்த்தா தான் தெரியுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பார்த்து சர்ச் பண்ணுற அத்தனை பேர்கிட்டையும் நமக்கு வந்து பேசி பழகி அவங்க யார் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான டைம் கிடையாது. அது இது நமக்கும் நடந்திருக்கும், நம்ம தான் இதெல்லாம் சொல்கிறதுனால நம்ம ஏதோ உலகத்தில் கெட்டோம் அப்படி கிடையாது. நம்மளை ஜட்ஜ் பண்ணுற ஆட்களும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு வேளை ஒரு சில நேரங்களில் ஒப்பீனியன் மாறி இருக்கும். ஏ பரவாயில்ல, நல்லா நல்ல பையன்தான் பண்ணி, நான் தான் வந்து தப்பாக நினச்சிட்டேன், அந்த மாதிரி சொன்னவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி யாராவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பேசுவோம் அதை பற்றி. சில்லாக் சாங் ஆஃப் தி ஹவர்ல யவ் ரைட் நவ், பியார் பிரேம காதல்லேருந்து ஹை ஆன் லவ் யா.
1: For details, call 056-415-4242.

0: மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
0: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
2: இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
3: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஆக்சுவலா ஹூ இஸ் ரிச்? கையில காசு நிறைய இருக்கிறவனா? ஓகே, கையில காசு நிறைய இருக்கிறவன், ஒரு பிசினஸ் வச்சிருக்கிறவன், 10-15 கார் வச்சிருக்கிறவன், இவெல்லாம் ரிச் தான் இல்லைன்னா சொல்ல, இவங்கெல்லாம் ரிச் தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆக்சுவலா வந்து துபாயில் வந்து தேர் இஸ் ஒன் மோர் கேட்டகரி ஆஃப் ரிச். என்ன கேட்டகரினா, வேலை முடித்த உடனே அடுத்து 10 நிமிஷம் வீட்டில் இருக்கிறான். அது நீங்கள் வந்து ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு டூப்ளேயில் இருக்கலாம், நீங்கள் ஒரு பார்ட்டிஷனில் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் வேலையை முடித்து உங்கள் பேகை பேக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நடையில் போய் உங்கள் வீட்டில் நீங்கள் தங்குற இடத்துல சேர்றீங்க பாருங்கள். தட் இஸ் ஹை லெவல் ஆஃப் லக்ஸுரி ஐ வுட் சே. நிறைய பேருக்கு இது இல்லை. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில், பெரிய பெரிய டூப்ளே எங்கெங்கேயோ இருக்காங்க. ஆனால் 1.5 நேரத்துக்கு மேலாகவும் போய் சேர்றதுக்கு, போய் சேரும்போது அப்பான்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நல்ல அந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா, ப்ரோ யூர் ரிச், ப்ரோ யூர் ரிச். ஓகே, எனிவேஸ் இப்போ உங்களுக்காக வந்து இன்றைக்கி பேச ஆரம்பித்த மேட்ரே வேறு. ஆக்சுவலி என்னென்னா, ஒன்றும் இல்லை, சில நேரம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒருத்தர் எடை போட்டுடுறோமே, ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடுறோமே, அந்த மாதிரி நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா? ஏன் யாரையும் அவன் இந்த மாதிரிலாம் இருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவர் வந்து அவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆளாக மாறியிருப்பார் உங்கள் லைஃப்பில். அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? 800-8940 எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள். இன்னும் இன்றைக்கி டாபிக் வந்து கொஞ்சம் லைட்டாக அடி வாங்குது. எப்பவுமே வந்து ஃபோன் பயங்கரமாக பறக்கும், இன்னைக்கு என்ன காத்து வாங்குது.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeture, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT-ஐ நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
1: ஏய் தம்பி, சிட்டி சென்டர் தேரால இருந்து பார்த்தோம்னா அப்படியே வந்து டிராஃபிக் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அன்சார் மால்ல இருந்து அன்சால் மார் சிட்டி சென்டர் ஷார்ஜா வரைக்கும், தேரா சிட்டி சென்டர்லேருந்து ஷார்ஜா சிட்டி சென்டர் வரைக்கும் ஃபுல் டிராஃபிக் இன்றைக்கி. அதனால் ஸோ யூ மைட் ஹாவ் 9-12 மினிட்ஸ் ஆஃப் டிலே. நடுவில் எங்கேயும் கிராஷ் கிடையாது. பட் நம்ம E11 ரோடு எடுத்துட்டோம்னா கெசேஸு, ஆமாம் E11 ரோடு எடுத்துட்டோம், E11 ரோடு எடுக்க வேணாம், ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி டிராஃபிக் தான். பட் ஓகே, இந்த பக்கம் பார்த்தோன்னா மதீனா மால் சைட் இருக்குல்ல, ஆமாம், அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு, D95 ரோடு. ஸோ பார்த்து போங்க.
2: Traffic update. Brought to you by Jeture, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT-ஐ நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
1: Yes. Hello.
4: Hello.
1: யார் பேசுறீங்க?
4: நான் ஃபைசல் பிரதர்.
1: சரி,
4: ரொம்ப நாளா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லைன் கிடைச்சிருக்கு.
1: நைஸ். சரி, யாரே இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி நீ வந்து எடை போட்டு இது மாதிரி, அவன் நல்லவன் இல்லடா, அவன் கேட்டான், அப்புறம் பார்த்தா அவர் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாதிரி இருப்பார், அந்த மாதிரி நடந்திருக்கா?
4: ஆ, இருக்கு ப்ரோ.
1: சொல்லுங்க ப்ரோ.
4: ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெரிய ஃப்ரெண்ட் அவரு. அவரு ஸ்டார்டிங்ல இருக்கிற போது ஒரு எப்படி சொல்றது, நம்ம ரெகுலர், நம்ம எப்படி சொல்றது, நார்மல் ஸ்ட்ரீட் பசங்க எப்படி பேசுவோம், மச்சா மாமா அந்த மாதிரி க்ளோஸா இருந்தவர்.
1: நீங்க அந்த மாதிரி பேச மாட்டீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது.
4: பேசுவோம், பட் ஆனா ரேரா தான். போறேன். Hi dude, what's up? எப்படி இருக்கீங்க? லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு நார்மலா பேசுவோம்ல, யாரோ தெரியாத அது போல பேசுறாரு. எப்படிடா இருந்த செவ்வாழை, நீ எப்படி இருக்க? ஓகே, ரைட், குட், ஆல்வேஸ் நல்லா இரு.
1: ஜாவா சுந்தரேசன் மாதிரி ஆயிப்போச்சு அவர் கதை.
4: சேம் சேம் சேம் சேம்.
1: இந்த பக்கமா வந்தடா, அதான் ஃபயர் சாக்லேட் வாங்கினேன் உனக்கு கொடுக்க.
4: பாட்டு
1: வருது. 89.4 தமிழ் FM.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் 31st சீசனுக்காக அக்டோபர் 14th திகதி குளோபல் வில்லேஜ் மீண்டும் திறக்கப்படுகின்றது. குளோபல் வில்லேஜ் செல்வோரின் வசதிக்காக 4 முக்கிய பேருந்து நிலையங்களில் இருந்து நேரடி பேருந்து சேவைகளை துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தொடங்குகின்றது. அல் ரஷீதியா, யூனியன், அல் குபைபா மற்றும் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் ஆகிய 4 பேருந்து நிலையங்களில் இருந்து குளோபல் வில்லேஜுக்கு பேருந்துகள் இயக்கப்படும். இந்த சேவைகள் 40 முதல் 60 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும். மேலும் குளோபல் வில்லேஜின் நீர்வழி பகுதிகளில் சுற்றி பார்க்கும் அனுபவத்தை வழங்கும் வகையில் 2 மின்சார அப்ரா படகு சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. குளோபல் வில்லேஜில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதாக துபாய் நிகழ்வுகள் பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது. குளோபல் வில்லேஜ் எதிர்வரும் 2027 மே மாதம் வரை திறந்திருக்கும். கடந்த அக்டோபர் 10th ரியாத் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் இறுதிச் சடங்கை ரியாதிலேயே நடத்த அவரது குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளதாக சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் முகமது யூசுப் அலி என தூதரகம் அடையாளம் கண்டுள்ளது. இறுதிச் சடங்குகளுக்கு தேவையான நடைமுறைகளை மேற்கொள்வதில் அவரது குடும்பத்தினருக்கு உதவி செய்து வருவதாகவும் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைகளுக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் வென்ற இருவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து இப்போது தாவிகாவில் மொத்தம் 15 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் என்று தாவிகா ஐடி விங் தெரிவித்துள்ளது. பெண்ணுரிமை, சமத்துவம், சமூக நீதி என தந்தை பெரியாரின் கொள்கை பாதையில் பயணிக்கும் வெற்றி தலைவர் தலைமையிலான தாவிகா அரசு பெண்கள் அதிகாரம் பெறுவதை உறுதி செய்யும் உன்னத செயலை செவனை ஆற்றி வருகின்றது. பெரியாரின் பெயரை வரும் பேரளவில் சொல்லிக்கொண்டு ஆபாச அரசியலை அடிநாதமாக கொண்ட கட்சிகளுக்கு மத்தியில் பெண்களின் மரியாதையையும் மாண்பையும் பாதுகாப்பதில் தாவிகாவின் பாங்கும் பங்கும் அளப்பரியது என்று தாவிகா ஐடிவி தெரிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை மோடி அரசு பாதுகாக்கின்றது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மோடி அரசு மிகப்பெரிய தவறை செய்கின்றது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட வருவோரை போலீசாரை கொண்டு ஏவி தடுக்கின்றது மோடி அரசு என்றும் அவர் கூறியுள்ளார். ஞானேஷ்குமார் ஏன் பதவி விலகவில்லை என்று கேள்வி எழுப்பினார், தாக்குகின்றார்கள் என்றும் அவர் கூறினார். டெல்லி முழுவதும் சிறைச்சாலையாக மாறியுள்ளது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். 2050 பூஜ்ய கார்பன் இலக்கை அடைவதே அரசாங்கத்தின் முதன்மையான எதிர்பார்ப்பு என்று சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 14th திகதி நடைபெறும் சர்வதேச இலத்திருநியல் கழிவு தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் இதனை கூறினார். அங்கு உலகளாவிய ரீதியிலும் இலங்கையிலும் வேகமாக அதிகரித்து வரும் மின் மற்றும் இலத்திருநியல் கழிவுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக அனைத்து அரசு, தனியார் மற்றும் ஒழுங்குபடுத்தல் நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் முறையான பொறிமுறையொன்றை நிறுவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்க உள்ள ஸ்டீபன் பிளெமிங் தனது பயிற்சிக் குழுவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தன்னுடன் பணியாற்றிய ஜேம்ஸ் பாஸ்டர் மற்றும் எரிக் சைமன்ஸ் ஆகிய இருவரையும் இணைத்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இங்கிலாந்தின் குளிர்கால சுற்றுப்பயணத்துக்கு முன்னதாக இந்நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனிடையே கிளாம்போகன் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து விலகும் ரிச்சர்ட் டாசனும் இங்கிலாந்தின் டெஸ்ட் அணி பயிற்சி குழுவில் இணைந்துள்ளார். இங்கிலாந்தின் தேசிய அளவிலான முன்னணி சுழற்பந்து வீச்சு பயிற்சி பொறுப்பையும் அவர் ஏற்கவுள்ளார்.
4: பிசினஸ் அப்டேட். பிசினஸ் அப்டேட்
5: brought to you by
6: Zoho Books.
7: UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: அமெரிக்கா ஈரான் மோதல் தொடர்பான நிச்சயமற்ற சூழல் நீடிப்பதால் முதலீட்டாளர்கள் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்து வரும் நிலையில் வளைகுடா பிராந்தியத்தின் பெரும்பாலான பங்குச்சந்தைகள் இன்று ஓரளவு உயர்ந்த வர்த்தகமாகின. சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட புதிய தாக்குதல் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பாதித்ததால் அந்நாட்டின் பங்குச்சந்தை சரிவை சந்தித்தது. இன்று துபாயின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.1%, அபுதாபியின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.1% உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. கத்தாரின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.5% உயர்ந்து வர்த்தகமாகியது.
5: பல்லாயிரக்கணக்கான
1: அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the Month.
1: Music Director Anirudh Ravichandar.
8: You know what? Guess who's back?

வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, மாற்றான்ல இருந்து ஸ்டார்டிங்ல செமையா ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? திஸ் இஸ் த சாங் ஃபார் 6 மணி பிகினிங். எங்கடா எங்கடா பாட்டுங்கடா, அப்படியே போடுங்கடா. சொன்ன உடனே சொன்னதுமே பாட்டு போட்டுருங்களேடா. பாட்டு வருது வருது, இதுதான் பாட்டு. விஜய் பிரகாஷ் பாடிட்டு பாட்டோட செகண்ட் ஹாஃப்ல டக்னு கார்த்திக் உள்ள வருவார். ரெண்டு சூர்யா இல்ல இந்த படத்துல, ரெண்டு சூர்யாவுக்குமே வந்து காஜல் அகர்வால பிடிச்சிருக்கும். ஓகே, எனிவேஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு இதுவா, செகண்ட் பாட்டு எது தெரியுமா? நீங்களே யோசிங்களேன். செகண்ட் பாட்டு எதுவா இருக்கும்? சாயங்கால நேரம், அப்படியே ஒரு சன்செட், அப்படியே ஒரு கோல்டன் ஹவர், ஒரு மஞ்சள் வெயில். ஒரு மஞ்சள் வெயில் அப்படின்னு சொன்னதுமே

0: ஏன் இந்த பாட்டை ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னா, யூஏஇ அப்டேட் இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கேளுங்க. பட் நேற்றுக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து அஜ்மான் பக்கம் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டுருக்கும் போது ஒரு 6 மணி 6:15 இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன் டவுன் ஆகுது, சன் டவுன் ஆகிட்டுருக்கு. அந்த மஞ்சள் வெயில் ஒன்று வரும் தெரியுமா, சன்செட் ஆகும்போது அது பேர் கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க. காலையிலையும் அப்படி ஒரு வெயில் அடிக்கும், இள வெயில் அடிக்கும் காலையில். அதே மாதிரி வெயில் சன்ரைஸும் சன்செட்டும் இந்த ரெண்டு டைம்லையுமே அந்த கோல்டன் அவர் டைம் ஒன்று கிடைக்கும், காலங்காத்தால் கிடைக்கும். அந்த ஒளி ஆரம்பிக்கும் போதும் ஒளி முடியும் போதும் அந்த கோல்டன் அவர் அந்த எல்லோ லைட்டுக்கு நின்று கிடைக்குமா. வரும்போது ஹாரிஸ் ஜாரஸ் பாட்டை தான் கேட்டுன்னு வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் முக்கால்வாசி ஹாரிஸ் மாம்ஸோட பாட்டு எல்லாமே சாயங்காலம் சன் டவுனரப்போ கேட்குற மாதிரியே, அதுக்கு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் எந்த பாட்டோன்னு கேளுங்க, 1-ஆ 2-ஆ கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, ஹே அழகியத்தி அந்த பாட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் காக்க காக்கல வேற என்ன பாட்டு, இந்த பாட்டு இருக்குமே பேர் என்ன, ஆமாம் அந்த பஸ்ஸில் வந்துட்டு பஸ்ஸுன்றேன், பஸ்ஸில் இங்கே போவாங்க அவங்க, ஜீப்பில் வந்துட்டு பாடுவாங்களே, ஆமாம், என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்று. சாயங்காலம் வந்து வேறு 5:30 to 6 மணிக்கு அந்த பாட்டை கேட்டால் அடாடா என்ன ஒரு டேடா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடும். ஹாரிஸ் மாம்ஸ் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தோஸ் திங்ஸ். பட் எனிவேஸ் 2 பாட்டு உங்களுக்காக வருது. ஆனால் ஆரம்பத்திலே நம்ம நியூஸ்லாம் சொல்லி ஆகணுமே, எங்கடா அந்த பட்டனு போடுறா அந்த பட்டனை.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, ஸோ அதனால் யூஏ உடைய டேக்ஸ் ரூல்ஸ் வந்து தேவ் அப்டேட்டட் வித் 30-day ட்ரான்ஸ்லேஷன் பீரியடாக. ஸோ அதனால் கொஞ்சம் என்னன்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா செப்டம்பர் ஆமாம், அப்புறம் அந்த கைட் பீச் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட கைட் பீச் மார்க்கெட்னு ஒன்று போடுவாங்க, செம்மையாக இருக்கும். அப்புறம் கரெக்டாக அந்த நேஷ்னல் டேக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளாகெல்லாம் நட்டு வைப்பாங்க. ஆமாம், ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எப்படியோ இந்த அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மாதம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் குளோபல் வில்லேஜ் வந்து நிறைய பெவிலியன் சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சீசன் 31 அதை பற்றி நான் போன வாரமே பேசிக்கிட்டு இருந்தேன், ஸோ அதனால் அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அண்டு இந்த டுபாய் ஃபிட்னஸ் வீக்கெண்ட் வேறு ஸ்டார்ட் ஆகிடும், இந்த ஃபிட்னஸ் மந்த் வேறு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும், இன்னும் கொஞ்ச நாளில் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பற்றியும் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
0: அசுதா ரெண்டு பாட்டு வருது தம்பி, சந்தோஷமா கேட்டுபடி.
2: Back to back.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. In the festive season, Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

பேக் டு பேக் மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: இன்வாய்ஸிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்
2: இது என்ன புது சாப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
2: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
3: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஓகே, வெல்கம் பேக். இன்னைக்கு ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஜட்ஜ் பண்ணுறதுன்றது ஒன்றும் இல்லை, ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பார்த்து அவங்க ஆள் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு ஆளை வந்து தப்பாவோ இல்லை சரியாவோ கணிக்கிறது. சரி இந்த சென்ஸ் நம்ம ஒன்று நினச்சிக்கிறது, ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம படார்னு இந்த கையில் ஒரு தராசை வச்சுட்டு சுற்றிட்டுருக்கோம்ல. ஆமாம், அப்படி தாண்டா இருப்பான், அவன் தாண்டா பண்ணியிருப்பான், அவனாக தாண்டா இருக்கும், அவனை அப்போவே எனக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுற நம்ம வந்து அப்படி தப்பாக கணிக்கிற ஆட்கள் வந்து ஜென்வனாக இருந்திருப்பாங்க. இல்லாட்டினா ஹே அவனை மாதிரி ஒருத்தன் வருவானடா சொல்கிறான், நீ அவன் தாண்டா பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவன் தான் அவன் தாண்டா பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்றைக்குமே ஆப்போசிட்டாக முடியும்னு நான் சொல்ல வரல, ஆனால் அப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா, அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்திருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 800-8940 ஃபோன் அடித்து அதை பற்றி பேசுங்க. ஆனால் முக்கால்வாசி நேரம் நம்ம எதிர்பார்க்காத மனிதர்கள் நம்ம லைஃப்குள்ளே வந்து என்னென்னமோ பண்ணி விட்டு போயிடுறாங்க இல்லை. ஸோ இது எப்பவுமே வந்து அசம்பாவிதமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. இட் கேன் பி எனி ஹவ். இப்போ நான் வந்து ஒரு நான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு பொண்ணு வேலையும் அந்த பொண்ணுக்கு ஏமாலையும் ஒரு க்ரஷ் இருந்துச்சு, ஒரு க்ரஷ். ஓகே, அது வந்து லவ் கிடையாது, அது வந்து க்ரஷ். அது லைட்டாக அப்படியே லைட்டாக துளிர் விடும்போது என்னென்னா, நடுவில் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தானே ஒரு பையன் வந்தான், சரியா. ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன், சரி அவன் என்னடா அவன் எப்பட்றா பண்ணுவான், அவனுங்க அவன் எப்பட்றா லவ் பண்ணுவான், அவனுக்கு எப்பட்றா இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை கிடையாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நான் எதிர்பார்த்தது என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. அவன் தான்டா பெரிய வேலையாக பார்த்துட்டு அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே லைஃப்பில் யாராவது ஒரு ரெண்டு மூணு பேரையாவது கடந்து வந்துருப்பீங்க. ஹலோ, ரெண்டு நிமிஷம் பேசினா தான். ஆ ஹலோ, வணக்கம்
1: ஐயா. வணக்கம் வணக்கம் ப்ரோ, சரத் பேசுறேன், துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டில இருந்து.
0: நான் ஏதோ பெரிய சம்பவமா சொல்ல போறீங்க புள்ளி, எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்த மாதிரி இருக்கே, சொல்லுங்க என்ன நடந்தது.
1: இல்ல இல்லைங்க, எனக்கு வந்து பாசிட்டிவா நடந்த விஷயம் இருக்கு, நெகட்டிவா நடந்த விஷயம் இருக்கு. பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் ஆக்சுவலா என்னோட கோலிக் தான், நாங்க அப்ப அசாம்ல டெபுடேஷன்ல இருந்தோம், ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தோம்.
0: என்ன என்ன அசாம்ல என்ன வருதுங்க?
1: நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீசல் ஜெனரேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, டீசல் ஜெனரேட்டர், அதுல வந்து ஃபீல்டு சர்வீஸ் மேனேஜரா இருந்தேன்.
0: எனக்கு
1: இந்த மாதிரிதான், எதனா நம்ம பேசினா வேணா வெறுப்பேத்துற மாதிரி பேசுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும், எனக்கு சுத்தம் அப்படியே இருந்த மாதிரி இருக்கும். ஆனா எங்களுக்கு போஸ்டிங் வந்து ஒன்னா குடுத்துட்டாங்க அங்க அசாம்ல, எங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் அப்படின்னு. சோ வேற வழி இல்லாம சரி ஒன்னா இருந்தோம், ஒன்னா இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா எனக்கு அவனுக்கு பிடிக்காது, அவன் செய்யற சமையல் பிடிக்காது, அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஒன்னா இருப்ப பேசிக்க மாட்டோம் ரூம்ல, அந்த மாதிரி இருப்போம்.
0: ஐயோ ஆக்கோடா இருக்குமே.
1: ஆமாமா, அது என்னடான்ற மாதிரி ஆகும். சோ அப்படி இருக்கும்போது நான் அப்புறம் அங்கிருந்து நான் வந்து எனக்கு அருணாச்சல் பிரதேஷ்க்கு நான் எனக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் சிம் கார்டு ஒன்னு வாங்கியிருந்தேன் ரிலையன்ஸ்ல போஸ்ட்பெய்டு, அதை நான் வந்து மறந்துட்டேன். அப்படியே போஸ்ட்பெய்டு வாங்கிட்டு யூஸ் பண்ண போட்டு போயிட்டேன். அது வந்து மந்த்லி வந்து அது பேமெண்ட் க்ளோஸ்
0: பண்ணிருக்கணும். பில்ல
1: அப்புறம் அவன் வந்தா வந்து ரெண்டு மாசம் கழிச்சு அவன் ஞாபகப்படுத்தி, டேய் நீ அந்த பில்லு போஸ்ட்பெய்டு இருக்க அப்படியே
0: போயிட்டேன்,
1: அது வந்து பில் ஏறிட்டு இருக்கடா, அது கட்டணும்டான்னு சொன்ன. நான் அங்க அருணாச்சல் பிரதேசம் வந்து என்னால வந்து அந்த ஆபீஸ் போயிட்டு பண்ண முடியலும்.
0: அவருதான் பண்ணிருக்காரு அப்ப அந்த வேலைய.
1: ஆமா, அப்புறம் வந்து எல்லாமே எனக்காக போயிட்டு இப்ப அந்த ஆபீஸ்ல போய் பார்த்து மீட் பண்ணி, ஏன் அதை ஒன்னும் வரல, ஏன் டிலே ஆச்சு, எல்லாருக்கும்
0: ஆக்சுவலி எவ்வளவு பில் அது எவ்வளவு வந்து ஞாபகம்,
1: அதெல்லாம் ஒரு 2000 ரூபாய் என்னவோ இருந்ததுங்க அது.
0: ஓகே, அந்த வேலையை அவர் தான் பாத்து கொடுத்துருக்காரு.
1: ஆமா, நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அன்னைக்கு நைட் எனக்கு வந்து நான் ஒரு நான் ஏதோ குற்றம் சொல்லுவாங்களே, குற்றம் உள்ள நின்று குறுகுறுக்குன்னுவாங்களே, அந்த மாதிரி நைட்டு சுத்தமா தூக்கம் இல்லை எனக்கு. அப்புறம் அவங்ககிட்ட போன் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல கூட தோண மாட்டேங்குது, ஏன்னா இவங்க கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்கோம், எப்படி எல்லாம் அவனை நான் ஒரு மாதிரி கேவலமா பேசிருக்கேன், அவனும் பேசிருக்கேன், நானும் பேசிருக்கேன். ஆனா அவங்க கிட்ட போய் இப்ப தேங்க்ஸ்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்றது கூட ரொம்ப கேவலமா இருந்தது எனக்கு சொல்றதுக்காக.
0: அப்படியா
1: அது நினைச்சு பார்த்தேன். அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு.
0: சார் நம்ம நம்ம ஒருத்தர ஒரு மாதிரி நினைச்சிடறோம்.
1: ஆமா, அவன கேவல அவன கேவலமா பேசிருக்கேன். நாலு பேர் முன்னாடி அவனை கேவலமா பேசிருக்கேன். அவன சும்மா காமெடி பேசுறது மாத்திருக்கேன். அதெல்லாம் அப்படி பண்ணியும் அவன் ஏன் நம்ம மேல கோவப்படாம இவன் மாட்டினா இவன் அப்படியே ஒரு இவன் சொல்லாம விட்டு அப்புறம் 1 இயருக்கு மேல அது போட்டதுக்கு அப்புறம் பெரிய பில்லா போட்டுருப்பானுங்க.
0: அது ஒரு 20,000 கிட்ட வந்திருக்கும்.
1: நானும் வந்திருக்கும் போஸ்ட் பைல இருந்து அப்புறம் அதுக்கு ஃபைன் இதுக்கு ஃபைன்.
0: ஓகே,
1: ஆனா அவன் எனக்கு செஞ்சானுங்க.
0: அந்த ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்ட் பேர் என்ன?
1: அவர் பேர் ஸ்ரீநாத். ஸ்ரீநாத் அவன் பேரு. கோயம்புத்தூர் பக்கத்துல, கோயம்புத்தூர் பையன்.
0: ஓ நைஸ், கோயம்புத்தூர் காரங்க பாத்தீங்களா? தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலா வந்து அப்படிதான் சில நேரம் நம்ம வந்து என்னென்னவோ பேசிடுறோம், ஆனா முக்காவாசி நேரம் முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து தப்பா நினைக்கிறவங்க நல்லவங்களா இருக்க, நல்லவங்களா நினைக்கிறவங்க தப்பா இருக்கிறாங்க. இப்படிதான் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும் போல நமக்கு. என்ன சரி, பாட்டு கேளுங்க.

0: தேங்க்ஸ். The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
1: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: தமிழ் 89.4.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
2: coming.
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: வீட்டுல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: We'll be back after a short commercial break.
1: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
4: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
4: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவ பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
5: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா. சரி ஓகே, அதாவது ஒரு சில பாட்டெலாம் வந்து நம்ம பேசும்போது வேறு மாதிரி கேட்கும். பேசணும், ஒரு பாட்டை எப்படா பேச முடியும் பாட்டை பாடும்போது? அதாவது ஹலோ டாக்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று வரும் சரியா, அது வந்து ஹார்ட்டு பீட் ஆச்சு அப்படி நான் பாடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது ஹார்ட்டு பீட் ஆச்சே கிடையாது, ஹலோ டாக்டர் ஹார்ட்டு திருட்டாச்சு அதான். ஆனால் ஹார்ட்டு பீட் ஆகுறது ஓகே, ஹார்ட்னா பீட்டாக தான் செய்யும், லப் டப் லப் டப்னு அடிக்கும். அதனால் அந்த லாஜிக்கில் நான் வந்து ஓகே அப்படின்ட்டேன். ஆனால் கட்சியில் பார்த்தா அது ஹார்ட்டு திருட்டாச்சு, லவ்னா ஹார்ட்டு, ஹார்ட்னா லவ்வில் திருடு போனோம், ஏன் ஹார்ட் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் உன் ஹார்ட் ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு கிரிஞ்சா டைலாக்லாம் வேறு பேசணும் நம்ம. அதனால் ஹலோ டாக்டர் ஹார்ட்டு திருட்டாச்சு என்பது சரியான விடை என்பதை கூறிக்கொண்டு அதே பாட்டு எடுத்து போடுறான் பிராபோ. அந்த பாட்டை கேளுங்க, 7 மணிக்கு மேலே நறுக்குன்னு வருவேன். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஜெயிலர் 2 படத்துக்கான கான்டெஸ்ட்டு இருக்குது, கையில் டிக்கெட்ஸோடு நான் வரேன். அண்ட் பை த வே இப்போ உங்களுக்கு எதாவது பாட்டு வேணும், ஆமாம் மனசை தொட்ட மெட்டு வேறு இருக்குல்ல சொன்ன மாதிரி, உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுமா படார்னு எனக்கு ஃபோன் அடிச்சு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறது கேளுங்க. 5 செகண்ட் தருவேன், இல்லைனா வாட்ஸ்அப்புக்குள்ளே உள்ள மூக்கை நுழைச்சி பார்த்து யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து அந்த பாட்டு எடுத்து போட்டுருவேன் நான். ஓகே 5 செகண்ட் இல்லை, பாட்டுனா தாப்பால் உடச்சுன்னு வருவீங்களே. வணக்கம், என்ன பாட்டு வேணும்? சிரிக்கிறீங்க?
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். அது வேற ஒரு இது இல்லையா, ஜேர்னி. ஆக்சுவலி அந்த பாட்டு இருந்துச்சுங்க நம்ம கிட்ட, ஏன்னா நான் தான் அந்த பாட்டு எடுத்து ஏ சூப்பரா இருக்குப்பா ரீல்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நினைச்சு போட்டு இருந்தேன். ஆனா அந்த பாட்டோட டைட்டில் வந்து வேற ஏதோ மாறிட்டு போலாம், ஏன்னா அந்த
1: பாட்டு
0: அது உங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில், எங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் வேற, அதனாலதான் வரமாட்டேங்குது அது. சோ நான் அந்த பாட்டு எடுத்து கண்டிப்பா ட்ரை, ஏன்னா ஐ திங்க் ஐ ஹவ் பிளேட் தட் பாட்டு எப்போ எப்போ. சரி வேற ஏதாவது பாட்டு இருக்கா சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க வேற கேட்டீங்க ஆசைப்பட்டு நான் வேற இல்லன்ட்டேன்.
1: இல்ல இல்ல,
0: பரவாயில்ல. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, செம்மையாக வந்து ஒரு பாட்டு எடுத்து போட போகிறேன், அது என்னன்றதை பாட்டு வரும்போது நானே சொல்கிறேன். ஓகே,
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: ஹலோ அபுதாபி மக்களே,
5: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
4: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October மார்னிங் 10 AM to 7 PM
5: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax complaints and business growth.
7: You are back.
6: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
8: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
9: Request a song, call or WhatsApp 050-252-8940.
10: Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக கோரி நடைபெறும் போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என்று கூற மாணிக்கம் தாக்கூருக்கு முதலில் என்ன தகுதி இருக்கின்றது என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடிய இளைஞர்கள் தாவேக்கா அரசால் கைது செய்யப்பட்ட போது திமுக எம்பிக்கள் அவர்களை விடுவிக்க கோரி போராட்டம் நடத்தினர். அப்போது காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருந்தது என்று திமுக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயோடு காபி குடித்துக் கொண்டிருந்தவர்கள் திமுக குறித்து பேசலாமா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. மாணிக்கம் தாக்கூர் சூடு சொரணையுள்ள மனிதராக இருந்தால் காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் தாவேக்கா தலைவர் விஜய் ஏன் போராட்டத்தில் இணையவில்லை என்று கேட்க வேண்டும் என்று திமுக தெரிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமாருக்கு எதிரான விசாரணைக்கும் அரசியல் நடவடிக்கைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் கேரள பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்தபோது எழுந்த 20 ஆண்டுகள் பழமையான புகார் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த கேரள அரசு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பில் பதிலளித்த கேரள முதல்வர் வி டி சதீசன், இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம் இல்லை என்றும் 20 ஆண்டுகள் பழைய புகார் என்றும் கூறினார். விசாரணை முடிவடையும் முன்பே இதனை பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறுவது சரியல்ல என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் மஹிந்த கஹந்தகம விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நுகைகுட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் அக்டோபர் 26 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய குற்ற விசாரணை பிரிவினரால் கடந்த 6 கைது செய்யப்பட்ட அவரை இன்று வரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. மஹிந்த கஹந்தகம் ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த தகவலுக்கமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே அவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார்.
2: அமீரக செய்திகள்.
4: சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்தும் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சகோதர நாடான சவுதி அரேபியாவின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயலாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவும் ஒற்றுமையையும் தெரிவிப்பதாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்பதாகவும் அமைச்சகம் உறுதியளித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் அக்டோபர் 17 வரை மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. விமானிகளுக்கான அறிவிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் பாதுகாப்பு பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும் காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய 4 அடங்கிய R4 குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தையும் சவுதி அரேபியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மீறுவதாக 4 கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அந்நாடுகள் எச்சரித்துள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆப்கானிஸ்தான் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மீதமுள்ள 2 உரிமையை பெற 5 ஆர்வம் தெரிவித்துள்ளதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தொடர் எதிர்வரும் December 27 மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆர்வம் தெரிவித்துள்ள 5 ஒருவர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர், மற்றவர்கள் இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு சந்தைகளை சேர்ந்தவர்கள் ஆவர். 5 அணிகளுடன் தொடரை நடத்த திட்டமிட்டுள்ள ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஏற்கனவே 3 அணிகளுக்கான உரிமையாளர்களை இறுதி செய்துள்ளது. மீதமுள்ள 2 அணிகளுக்கான உரிமையாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
3: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

ஓகே, ஸோ அக்டோபர் 15 ஜெயிலர் 2 வெகு விமரிசையாக ரிலீஸ் ஆக போகுது. தலைவர் தரிசனத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் எல்லாம் வந்து. ஆமாம், ஸோ நான் அக்டோபர் 15 ஜெயிலர் 2. ஆனால் வந்து படம் ஒரு மாதிரி சத்தமே இல்லாத மாதிரியும் இருக்குது, பெரிய ஹைப் இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீல் வருது இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து ஏதோ ஆடியோ லான்ச்னு இல்லை. ஸோ ஆமாம், ஆடியோ லான்ச்சாக ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன லெவலில், பொதுவாக வந்து சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு ஆடியோ லான்ச் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். அண்டு ட்ரெய்லர்லேயுமே பெருசாக அவர் எதுவும் பஞ்செல்லாம் எதுவுமே பேசலை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நடந்துருந்தேன், இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இப்போ அந்த ஆடியோ லான்ச்சில் இவங்க எதாவது பேசி விட்ருவாங்க, சரியா அப்படி இருந்துச்சு படம் வந்து 100 தளபதி மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது படை வேறு வேறு படங்களுடைய ஆடியோ லான்ச்சில் இந்த ஹீரோவோ டிரெக்டரோ ப்ரொடியூசரோ எதையாவது வாய் விட்டு அது பயங்கர ஹைப்பை க்ரியேட் பண்ணி கடைசியில் படம் அந்த அளவுக்கு இல்லைன்னதுமே படம் மக்கள் போட்டு தர மட்டமாக்கிறாங்க ஒரு படத்தை. இதுக்கு நிறைய நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஓவர் ஹைப் பண்ணி கடைசியில் இந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை அப்போ நாங்கள் போட்டு மிதிப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட படத்தை கீழே போட்டு தரமட்டமாக்கியிருக்கோம் நம்ம. நானும் தான் நீங்களும் தான் எல்லாம் சேர்ந்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் ஹைப்பே இல்லாமல் ரிலீஸ் ஆன பல படங்கள் வந்து இப்போ முதராத்திரி மாதிரி வந்த நிறைய படங்கள் நல்லாயிருக்கே. ஆனால் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பெருசாக போல ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக பேர் வாங்கிருச்சு. அந்த டிரெக்டர் வேறு, அந்த முதராத்தி படத்தோட டிரெக்டர் வந்து ராஜா கருப்புசாமி, அவன் அவர் வேறு ரொம்ப சென்சிபிளாகலாம் நிறைய பேசி வச்சுருந்தார் இன்டர்வியூலலாம். அவன் என்ன மனுஷன் வந்து பயங்கர மெச்சோர்டாக பேசுகிற அப்படி அப்படின்ட்டு. அப்புறம் அது ஒரு ட்ரெண்டாக வேறு போயிட்டு இருந்து கொஞ்ச நாளாக, அதாவது யார் அந்த படத்தை பற்றி இல்லை அவரை டேக் பண்ணி கமெண்ட் போடுவீங்களான்னு கேட்டால் உடனே கமெண்ட் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எனிவேஸ் அதெல்லாம் விடுவோம் நம்ம. இப்போ ஜெயிலர் 2 வருவோம். ஜெயிலர் 2 வந்து சூப்பர் ஸ்டார் படம், அனிருத்தோட இசையில் நெல்சனுடைய டிரெக்ஷனில் ஜெயிலர் உடைய யூனிவர்ஸ் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி ஜெயிலர் 2 ஆகுது. ஜெயிலர் வந்து பயங்கர ஒரு

0: அண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து வெற்றி தோல்வி இது வந்து சகஜம்தான். சூப்பர் ஸ்டார் மாதிரியான இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட்லாம் இருக்கும்போது அவர் பார்க்காத சக்ஸஸும் அவர் பார்க்காத ஃபெயிலியரும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது வசூல் ரீதியாகவும் சரி, படம் வந்து படம் நல்லாயிருக்கு அப்படின்னு கதை ரீதியாகவும் சரி, ஜெயிலர் தான் ரீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வேட்டைன் பற்றிலும் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் வேட்டைன் அதாவது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு நல்லா கண்டென்ட் ஓரியன்ட் படம் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது வேட்டைன் பண்ணியிருந்துச்சு. ஆனால் வந்து வேட்டைன் பெருசாக வெளியில் பேசப்படவே இல்லை. வேட்டைன் இன்ஃபேக்ட் வந்து ஜெயிலர் அளவுக்குலாம் வேட்டைன் அந்த அளவுக்கு ஹிட்டும் ஆகலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பர்சனலி எனக்கு வேட்டைன் அந்த அளவுக்கு ஃபேவரட் இல்லை. ஆனால் சில நேரம் டிவிலையோ ஓடிடிலையோ பார்க்கும்போது பே நல்லா இருக்கே, நல்ல சீன்ஸ், நல்லா யோசிச்சிருக்காங்களே, இது நம்மளால் டீகோட் பண்ணி ஒரு அவசரம் இல்லாமல் பார்க்க முடியுதா? அதனால நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இப்போ வந்து விஷயத்துக்கு வருன்றதே 15 வாட்டி சொல்லிட்டேன் நான். ஜெயிலர் 2 உடைய கேள்வி என்னென்னா, அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துடைய வில்லன் வந்து வர்மா, கரெக்டாக அந்த வில்லனுக்கு வந்து அவர் பையன் ஹெல்ப் பண்ணுவார். யார்? சூப்பர் ஸ்டாரோட பையன். தம்பி, என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணும்னு விரும்புறியான்னு அவர் அந்த கடத்திட்டு போயிட்ட மாதிரி ஒரு ட்ராமா போட்டு கடைசியில் அவர் காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா இவருக்கு உண்மை தெரிஞ்சிடும். யாருக்கு? ஜெயிலருக்கு. டைகருக்கு தெரிஞ்சிடும், சூப்பர் ஸ்டாருக்கு. ஆனாலும் வந்து பையனாக சொல்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துனே இருப்பார். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான், கடைசியில் அவரையும் போட்டு தொட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இப்போ ஜெயிலர் 2. பட் அதில் நடித்த அந்த டிரெக்ட் அந்த நடிகரோட பேர் என்ன? ஆமாம், ஜெயிலரில் சூப்பர் ஸ்டாருக்கு பையனாக ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல. வாட்ஸ் இஸ் ஆக்சுவல் நேம்? கேரக்டர் நேம் கிடையாது, ஒரிஜினல் நேம் என்ன அப்படிங்கிறத J2 போட்டு பேர் மெரிட் எல்லாத்தையும் உங்களோட பதிலோட 0502528940 அனுப்புங்க. ஓகே, ஒஸ்தியிலிருந்து கலாசாலா வருது, சங்கத்தமிழன்லேருந்து கமலா கலாசா வருது, கலாசாலா அப்புறம் கலாசா. அப்படி எங்கால் மேட்சிங்காக போட்டிருக்கு அப்படி பாட்டா. யோசனை 89.4 தமிழ் ஃபேமியா.
1: Back to back. Brought to you by Malabar Golden Diamonds. In the festive season, Malabar Golden Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்கள்.

கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: நெல்சன்
1: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனை வாங்குங்க.
1: டாப் ஷெல்லில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
5: டாப் ஷெல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ் நாளே டாப் ஷெல் தானே?
6: மற்றும்
7: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: to you by Basha Bhai Biryani, Wasil Hub, Block 4, Karama. Tamil 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
5: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
0: Ippave qtickets.com a visit panni unga tickets a book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
6: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. ஸோ உங்க வீட்டில் வந்து கண்டிப்பா நவராத்திரி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வீட்டுக்குள்ள நம்ம கபோர்ட்குள்ள மடிச்சு வச்சிருக்கிற இந்த வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு அயனிங்கை போட்டு அப்படியே படியை சீவி அந்த பொட்டில் கிட்டலாம் வச்சு சூப்பராக செருப்புலாம் எடுத்து போட்டு பயங்கர ஒரு ட்ரெடிஷ்னலாக மாற வேண்டிய தருணம் இது. ஒவ்வொரு வருஷம் வந்து 89.4 நம்ம வந்து இந்த குலு அப்போ வந்து இப்போ தான் ஆட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் குலு வச்சுருக்கீங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இல்லை ஆக்சுவலி நாங்கள் உங்கள் வீட்டை தேடி உங்கள் வீட்டுடைய குலுவை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றோம், அதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட வீட்டுடைய குலுவை ஃபோட்டோ எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க. அண்டு நிறைய கிஃப்டோடு வரும் இந்த உங்கள் வீடு நம்ம குலு. இது வந்து இட் இஸ் ப்ராட் டு யூ பை யா இட் இஸ் உஜாலா அட்வர்டைசிங் அண்ட் சப்போர்ட் பை பெருமாள் ஃப்ளவர்ஸ். ஸோ உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நீலேருந்து குலு விசிட் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஆர்ஜே பிரியா போயிருக்காங்க. மேடம் இந்நேரம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் வந்திருக்கணும். வந்துட்டாங்கன்னா அப்படியே ஷோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நாளைக்கு நான் வருவேன், ஆனால் நாளைக்கு நான் எந்த ஏரியாவுக்கு வருவேன், யாரோட வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரில, ஒன்றும் தெரில. நம்ம பசங்களாம் எடுத்து லிஸ்ட்டு போட்டுட்ருக்கானுங்க. கிஃப்ட்டு பேக் பண்ணுற டிபார்ட்மெண்ட்லாம் அப்படியே கிஃப்ட்லாம் பேக் பண்ணி அட்டைப்பட்டி கிட்டப்பட்டி அதுக்கப்புறம் இந்த நெய் டப்பா ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு நான் யார் வீட்டுக்கான வருவேன், ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து முறுக்கு செஞ்சுவீங்க சரியா? யாரோ ஒரு வீட்டுக்கு வருவோம், ஐ திங்க் அர்ஜானில் இருக்கிற யாரோ ஒரு வீட்டுக்குன்ற மாதிரி பேச்சு ஓடிட்டு இருந்தது. எங்கேயோ எங்கே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு நான் வந்தேன்னா சுண்டல் ப்ளஸ் முறுக்கு ஐ வாண்ட் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி. என்ன புரிஞ்சுதோ? சரி ஓகே ரைட்டு, நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்ம. ஏன்னா கோல்டு ரேட் வந்து பயங்கரம், கோல்டு ரேட் ஏறங்க, பெட்ரோல் ரேட் ஏற, அடாடாடா ஒரே கூத்தா இருக்கும்.
2: இன்று தங்கத்தின் விலை கோல்டு ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet.
1: என்னங்க குறைஞ்சிச்சா, லைட்டாக ஏறிச்சு போலியே, 493 கிட்டலாம் இருந்துச்சு. ஓகே 24 கேரட் தங்கம் 502 திரம்ஸ் 75 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 465 திரம்ஸ் 50 ஃபில்ஸ், 465 திரம்ஸ் 50 ஃபில்ஸ், 21 கேரட் தங்கம் 21 வந்து 446 திரம்ஸ் 25 ஃபில்ஸ் அண்ட் 446 திரம் 25 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் தங்கம் வந்து 382 திரம்ஸ் 50 ஃபில்ஸ், 382 திரம்ஸ் 50 ஃபில்ஸ். தங்கம் விலையை நிலவரத்தை சொல்லியாச்சு. அண்டு ஜெயிலர் 2 படத்துக்கான டிக்கெட் கவுண்டர்ஸ் வர போச்சு. படத்தில் அதான் ஜெயிலர் 1 சூப்பர் ஸ்டாருக்கு பையனாக ஒருத்தர் வருவார், அவரோட ஆக்சுவல் பேர் என்ன அப்படின்றதான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு டிக்கெட்டு வந்து சேரும். நான் ஓகேவா, நான் இங்கிறது கிளம்புறேன். ஹேவ் அ நைஸ் டே. திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஷோ த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர்ஜே பிராவோ அண்ட் ஃபாலோ 89.4 தமிழ் எஃப்எம் ஆல்சோ ஆன் இன்ஸ்டாகிராம். நிறைய வீடியோஸ் தினம் தினம் பண்ணி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம், டிக்டாக்ல இருக்கோம், யூடியூப்ல இருக்கோம், எல்லாத்தையும் போய் பாருங்க. அண்ட் வேற என்ன சொல்லணும், அவ்வளோதான் அவ்வளோதான், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க. ஆ குட் நைட்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: Hello, Abu Dhabi மக்களே.
3: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
2: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 am to 7 pm
3: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call 056-357-9474.
4: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
8: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111.
1: பிராட் யூ பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். உங்க வீட்டு கொலுவ அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joyalukkas. Joyalukkas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சத்யபாமா மற்றும் மரகதம் குமரவேல் ஆகியோர் எம்எல்ஏவாக இன்று பதவியேற்றனர். சபாநாயகர் சிஜிடி பிரபாகர் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் பதவியேற்பு இடம்பெற்றது. இதன் மூலம் சட்டப்பேரவையில் தாவேகா எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 109 உயர்ந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இருவரும் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றனர். இவர்களுடன் சேர்த்து இப்போது தாவேகாவில் மொத்தம் 15 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாக TVKIT விங் இன்று தெரிவித்தது. பெண் உரிமை, சமத்துவம், சமூக நீதி என தந்தை பெரியாரின் கொள்கை பாதையில் பயணிக்கும் வெற்றி தலைவர் தலைமையிலான தாவேகா அரசு பெண்கள் அதிகாரம் பெறுவதை உறுதி செய்யும் உன்னத செயலை செவனை ஆற்றி வருகின்றது. பெரியாரின் பெயரை வரும் பெயரளவில் சொல்லிக்கொண்டு ஆபாச அரசியலை அடிநாதமாக கொண்ட கட்சிகளுக்கு மத்தியில் பெண்களின் மரியாதையையும் மாண்பையும் பாதுகாப்பதில் தாவேகாவின் பாங்கும் பங்கும் அளப்பரியது என்று TVKITV தெரிவித்துள்ளது. திமுக தோல்விக்கு ஊழல், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பெண்களை பற்றி தவறாக பேசிய பேச்சுக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை நடத்திய விதம்தான் காரணம் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாட்டில் பேசிய திமுக தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகள் மூலம் பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். ஆனால் தமிழ்நாட்டில் யாருடைய வாக்குகளையும் நீக்க விடாமல் பம்பரமாக உழைத்த இயக்கம் திமுக என்று தெரிவித்திருந்தார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் மக்கள் திமுகவை முற்றாக புறக்கணித்து தோல்வியை தந்தவுடன் இப்போது SIR மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதே தங்களது தோல்விக்கு காரணம் என்று திமுக தெரிவித்து வருகின்றது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதற்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்களை மதுரை கூட்டத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார் என்று மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இப்போது கூட SIR எதிர்ப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர்கள் பேசி வருகின்றார்களே தவிர தலைமை தேர்தல் ஆணையரை பதவி விலக கோரி நடைபெறும் போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் விமர்சித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக கோரி நடைபெறும் போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என்று கூற மாணிக்கம் தாக்கூருக்கு முதலில் என்ன தகுதி இருக்கின்றது என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் SIR-க்கு எதிராக போராடிய இளைஞர்கள் தாவேகா அரசால் கைது செய்யப்பட்ட போது திமுக எம்பிக்கள் அவர்களை விடுவிக்க கோரி போராட்டம் நடத்தினர். அப்போது காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருந்தது என்று திமுக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயோடு காஃபி குடித்துக் கொண்டிருந்தவர்கள் திமுக குறித்து பேசலாமா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. மாணிக்கம் தாக்கூர் சூடு சொரணையுள்ள மனிதராக இருந்தால் காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் தாவேகா தலைவர் விஜய் ஏன் போராட்டத்தில் இணையவில்லை என்று கேட்க வேண்டும் என்று திமுக தெரிவித்துள்ளது. தாவேகா அரசை விமர்சிக்கும் இன்ஸ்டாகிராம் பதிவுகள், கணக்குகள் முடக்கப்படுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் விமர்சனங்களை முடக்க காவல்துறையும் அரசின் பிற வளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்று தெரிவித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திமுக எம்பி கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக மெட்டாவிடம் விளக்கம் கேட்கவும் விசாரிக்கவும் வேண்டும் என்று அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதள பதிவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாவேகா அரசுக்கு எதிரான பதிவுகள் ஏன் நீக்கப்படுகின்றன என்றும் அவர் வினவியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தை நோக்கிய பேரணியில் ஈடுபட்டனர். இதனால் மத்திய டெல்லி பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஜனநாயகத்துக்கான பேரணி டெல்லியின் முக்கிய பகுதிகளான பரக்கம் பாசாலை மற்றும் மண்டி ஹவுஸ் ஆகியவற்றில் போக்குவரத்தை முடக்கியது. இந்நிலையில் SIR பணியின் போது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ராகுல்காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் 11 தலைவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அமைதியான ஆர்ப்பாட்டங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் குறித்தும் இந்த மனுவில் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் இனி போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்று டெல்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இதேவேளை போராட்டங்களை நடத்துவதற்கு 3 புதிய இடங்களின் பட்டியலையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் தற்போதுள்ள போராட்ட இடத்துக்கு மாற்றாக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான தகுந்த இடங்களை ஆராய உள்துறை அமைச்சகம் ஒரு குழுவை அமைத்திருந்ததாக டெல்லி காவல்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஜந்தர் மந்தர் போராட்டம் நடத்தும் இடமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அந்த சுற்றறிக்கை 3 புதிய இடங்களையும் பட்டியலிட்டுள்ளது. அதன்படி ராம்லீலா மைதானம், புராடி மைதானம் மற்றும் CPT மைதானம் ஆகியவை போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான புதிய இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த அக்டோபர் 10 தேதி ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் இறுதிச் சடங்கை ரியாதிலேயே நடத்த அவரது குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளதாக சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் முகமது யூசுப் அலி என தூதரகம் அடையாளம் கண்டுள்ளது. இறுதிச் சடங்குக்கு தேவையான நடைமுறைகளை மேற்கொள்வதில் அவரது குடும்பத்தினருக்கு உதவி செய்து வருவதாகவும் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைகளுக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திடீர் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை மஹிந்த ராஜபக்ச தனியார் மருத்துவமனையொன்றில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர் சிறிது நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதியின் சுகாதார நிலைமை குறித்து சில சாதாரண மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த மருத்துவ பரிசோதனை முடிவுகள் சாதகமாக உள்ளதால் அவர் தற்போது சாதாரண சிகிச்சை பிரிவின் கீழ் மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியா மீதான தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அனைத்து வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பையும் பாதிக்கின்றன என்று அமீரக ஜனாதிபதியின் தூதரக விவகார ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு விவகாரங்களில் வளைகுடா நாடுகள் மீண்டும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள், பிராந்தியம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக அன்வகர் காஷ் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்தும் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சகோதர நாடான சவுதி அரேபியாவின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயலாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவும் ஒற்றுமையையும் தெரிவிப்பதாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்பதாகவும் அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. துபாயில் 31st சீசனுக்காக எதிர்வரும் அக்டோபர் 14th தேதி குளோபல் வில்லேஜ் மீண்டும் திறக்கப்படுகின்றது. குளோபல் வில்லேஜ் செல்வோரின் வசதிக்காக 4 முக்கிய பேருந்து நிலையங்களில் இருந்து நேரடி பேருந்து சேவைகளை துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தொடங்குகின்றது. அல் ரஷீதியா, யூனியன், அல் குபைபா மற்றும் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் ஆகிய 4 பேருந்து நிலையங்களில் இருந்து குளோபல் வில்லேஜுக்கு பேருந்துகள் இயக்கப்படும். இந்த சேவைகள் 40 முதல் 60 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும். மேலும் குளோபல் வில்லேஜின் நீர்வழி பகுதிகளில் சுற்றி பார்க்கும் அனுபவத்தை வழங்கும் வகையில் 2 மின்சார அப்ரா படகு சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. குளோபல் வில்லேஜில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதாக துபாய் நிகழ்வுகள் பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது. துபாய் குளோபல் வில்லேஜ் எதிர்வரும் 2027 மே மாதம் வரை திறந்திருக்கும். சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் அக்டோபர் 17 வரை மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. விமானிகளுக்கான அறிவிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் பாதுகாப்பு பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும் காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை விமான நிலையத்தின் புறப்பாட்டு பகுதியில் உள்ள முனையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஏமனில் செயற்படும் ஈரானுடன் நெருங்கிய தொடர்புடைய ஹூதி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலால் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த வாரம் முதல் ஹூதி அமைப்பு சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் மற்றும் எண்ணெய் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சவுதி அரேபியா மீது இன்றும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் எரிசக்தி பாதுகாப்பு உறுதியாக உள்ளது என்று கணிக்க முடியாது என சவுதி அரேபிய எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் எச்சரித்துள்ளார். ரியாதில் நடைபெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போதைய சூழல் எரிசக்தி உட்கட்டமைப்புகளுக்கும் முடிவெடுக்கும் நடைமுறைகளுக்கும் பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். எரிசக்தி பாதுகாப்பை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், எரிசக்தி விநியோகம் மற்றும் அதற்கான உட்கட்டமைப்புகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்காவின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் தாரா நாரிஸை உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் அணியிடம் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ட்ரேடிங் முறையில் வாங்கியுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 2027 தொடருக்கு முன்னதாக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரது அடிப்படை விலையான 10 லட்சத்துக்கு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 2023 நடைபெற்ற முதல் WPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடிய தாரா நாரிஸ் இந்த தொடரில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்திருந்தார். பிரபோன் மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 29 ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றினார். அந்த ஆட்டத்தில் எலிஸ்பெரி, ஹெதனைட், ரிச்சா கோஷ் உள்ளிட்ட முக்கிய வீராங்கனைகளின் விக்கெட்டுகளையும் அவர் வீழ்த்தியிருந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்

0: குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே அண்ட் சண்டே எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? நானும் அப்படியே மூவிஸ்லாம் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணிட்டு. அப்பாடா, இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப பேக்டாக இருந்தது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சில பேர் நம்மளை பார்த்து நக்கெல்லாம் வந்து சிரிப்பாங்க. நம்ம என்ஜாய் பண்ணோம்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, சைலண்ட் மோடில் போட்டு சிரிச்சிட்ருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் முன்னாடி கூட ஒருத்தன் அப்படி தான் சிரிச்சிட்ருக்கான். பட் அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் எனிவேஸ், உங்களுக்கு நல்லா போச்சு இல்லை? எஸ், இப்போ வந்து யூஏ அப்டேட்டோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஷோவை.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: சொல்லிகிட்டே இருக்காங்களே, ஆனால் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும்ல, அதில் இதுவும் ஒன்று. ஸோ யூஏயில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்னிலேருந்து, அதாவது ஆகஸ்ட் 12th, இப்போ கூட பிராவோ கூட சொல்லிட்டு இருந்தான் நினைக்கிறேன், சில ஏரியாலலாம் மழை வந்துச்சுன்னு நான் கேட்டேன். ஸோ அக்டோபர் 15th வரைக்கும் மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்சிஎம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடவுளே, இந்த பர்துபாய் பக்கம் நல்லா மழை வரணும், அதுவும் யாருக்கும் சேதாரம் இல்லாத மாதிரி மழை வரணும். அதுலேயும் வந்து ஒரு கன்சர்ன் இருக்குது எங்களுக்கு, ஏன்னா கார்லாம் நிறைய அந்த ஏரியாவில் வந்து இருக்கும். நிறைய ஏரியாவில் வந்து யூஏயில் ஃபுல்லாக வந்து கார் கார் கார் தான். ஸோ அதுக்கெலாம் வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதையும் இந்த டைமில் வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஸோ மழைக்கு வாய்ப்பு இருக்குது, என்சிஎம்ஏ சொல்லியிருக்காங்க, காத்திருப்போம். ஏன்னா இந்த வெதர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த கிளைமேட்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மழை வரத்துக்கு, ஐ மீன் வின்டர் ஸ்டார்ட் ஆக போகிறனால கூட அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த நீயும் அது இதுன்னு அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க. ஓகே.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC

0: கார்கோ அண்ட் கொரியர் நம்பர் 1 NGCC TNC அப்ளை.
1: யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
2: இன்று தங்கத்தின் விலை
0: கோல்ட் ரேட்
3: brought to you by 32 years of legacy in gold wallet.
1: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24 கேரட் கோல்டு 503 திரஹம்ஸ், 25 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 466 திரஹம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 447 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 383 திரஹம்ஸ். ஸோ நீங்களும் கோல்டு வாங்க போகிறீங்கன்னா குட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க. அண்ட் குலு விசிட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாக்ஸுமே உங்கள் வீட்டுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் உங்களோட கோல்டு பிக்சர்ஸ்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், 0502528940 இந்த நம்பருக்கு. யூஏயில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா அதர் கண்ட்ரீஸ்லாம் எங்களால் ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாட்டு வருது, என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
4: ஹலோ அபுதாபி மக்களே,
5: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
4: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
5: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். Call 056-357-9474.
6: E-invoicing lang compulsory panirkanume. Nee tayara?
7: Irukave irukku. Zoho Books.
6: Idenna pudhu software
7: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
6: So all under one roof, correct a?
7: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing
8: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
10: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
12: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
11: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
12: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
13: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
14: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
15: Brought to you by
16: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
17: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இப்போ ஜெயிலர் 2 படத்துக்கான கான்டெஸ்ட் நடக்க இருக்கு. ஸோ நீங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா, நான் கேட்குற க்வெஷ்சனுக்கு கரெக்டாக டான ஆன்சர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான கப்பல் பாசஸ் உங்களை தேடி வரும். எப்போது ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகுதுன்னா, அக்டோபர் 15 வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் எஃப்எம்லேருந்தே உங்களுக்கு டிக்கெட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஷ்சன் தான் இப்போ நான் கேட்க போகிறேன். ஜெயிலர் 2 படத்தோட டேரக்டர் யார்? எஸ் மிஸ்டர் நெல்சன் திலீப்குமார். இவருடைய முதல் தமிழ் படம் வந்து என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு, ஐ மீன் எங்களுக்கு, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணும் 0502528940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேரு, உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. முன்னாடி ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 0502528940 இந்த நம்பருக்கு. ஸோ ஜெயிலர் 2 படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுவும் மண்டே அதுமா அதை இதை பற்றி பேச போகிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக, ஒரு செல்ஃப் லவ்வை வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இன்னைக்கு இருக்க போது. அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். எஸ், 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் நம்ம ரேடியோ
1: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் கால் 0588204172.

0: தமிழ் 89.4 மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: கர்நாடக மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
0: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
1: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
2: We'll be back after a short commercial break.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Hey, look, easy, easy. Sana.
5: Sana, சொந்த ஊர்லயே சொந்த பா இடம் இருந்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
6: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
5: எப்படி எப்படி?
6: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
7: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
8: Guys, 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 dirham ஷாப்பிங் வவுச்சர், 20 பேரை ரெஃபர் பண்ணா 200 AED. அப்படியே ரெஃபர் பண்ண பண்ண ஏறிக்கிட்டே போகும் gift.
6: இப்போ AIM Gold Wallet டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஷாப்பிங் வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
8: இதுதான் மேட்ரு. AIM Gold Wallet-ல as low as 1 dirham ல இருந்து நீங்க கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். வித்ட்ராயல் கூட ரொம்ப ஈஸி. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கூட டவுன்லோட் பண்ணுங்க பாப்போம்.
9: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. யூஸ்வலாக வீட்டில் வந்து குழு வச்சாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஏற்று வீட்டுக்காரவங்க, அதுக்கப்புறம் சொந்தக்காரவங்க, உங்க எல்லாத்தையும் ஃபோன் போட்டு, நீங்கள் அஜ்மானில் இருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்கு குழு வச்சிருக்கோம், வாங்க, இங்கே இங்கே அங்கே இருக்கீங்களா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவோம், வெத்தலை பார்க்க வச்சு இல்லையா. ஸோ அப்படி இந்த டைம் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல இருந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு குழுவை அழகாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பவும், அதுலேருந்து யாரோட குழு சிறப்பாக இருக்குது, இந்த தீமோடு இருக்குது, யாரோடது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணி நாங்கள் வரதும், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த வருஷமும் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நேற்று வந்து ஆர்ஜி கீர்த்தனா வந்து குழு விசிட் போனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் வரப்போகிறேன். யார் வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்றது இங்கே பிங்கி பொங்கி போட்டுட்ருக்கோம். பிகாஸ் எல்லாரோட குழு பிக்சர்ஸுமே பார்க்கும்போது பயங்கரமாக வேறு லெவலாக ஒவ்வொரு தீமோட வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப் வந்து பண்ணும்போது மைண்டெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும் இல்லை? அதுவும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷ்ஷெல்லாம் வந்து பண்ணி அதை வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வரப்போகிறேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாக்ஸ்லாம் வருவாங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க, இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு கொலுவை நீங்கள் பிக்சர் எடுத்து அதை 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டு கொலு அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ் அண்ட் எமிரேட்ஸ் இது எல்லாத்தையும் சுவன் சோ அனுப்பிச்சிருங்க. அண்ட் உஜாலா டிடர்ஜென்ட் வழங்கும் உங்கள் வீடு நம்ம குழு, brought to you by உஜாலா டிடர்ஜென்ட், சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் டுகெதர். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் ரீசன் சொல்லாமல் ஸோ இதை அப்படி தொடர்ந்து பண்ணோம் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையும் கூட. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. எஸ், நம்ம ஷோவில் ஜெயில 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணணும்னா இந்த படத்துடைய டைரக்டர் நெல்சன் இல்லையா, நெல்சனோட ஃபஸ்ட் தமிழ் மூவி என்ன டேரக்டரா அப்படின்றத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும். சேம் நம்பர், அதே டெய்லர், அதே வாடகை தான், 050-252-8940. அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் அண்ட் சாய்ஸ் டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஜெயில 2 எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆக போகுது, அக்டோபர் 15. மிஸ் பண்ணிடாதீங்க.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7th November.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
2: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
3: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
6: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்ட மெட்டுக்காக மிஸ்டர் அரவிந்த் ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சேம் நம்பருக்கு கேட்கலாம். 0502528940 இந்த நம்பரை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்ண போறீங்க. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் கேட்டேன். ஜெயிலர் படத்தோட டிரெக்டர் நெல்சன், நெல்சனோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேரு, உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாட்டு கேட்டு வந்துடலாமா? இஸ் இந்த மைண்ட் கிளென்ஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னு நினைப்போம்ல, அப்படி கிடையவே கிடையாது. மற்றவங்க கிட்ட அதை பேசுறது மூலியமா நம்ம நம்மளே வந்து கிளென்ஸ் பண்ணிக்க முடியும், நம்மளோட மைண்டை வந்து நம்ம சரி செய்ய முடியும். அதனால தான் சொல்லுவாங்க எப்பவுமே பாசிட்டிவாகவே பேசு அப்படின்னு சொல்கிற போதெல்லாம் என்னடா அவங்க பூமரா அப்படின்ற மாதிரி நம்மளே திட்டிருக்கோம். பட் அவங்க சொல்கிறது உண்மை தான். நம்ம பாசிட்டிவாக வந்து யோசிக்கும் போது, பாசிட்டிவாக வந்து பேசும்போது நம்மளோட மைண்டில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரக்காக நின்றுட்டு இருந்தாலுமே கூட மற்றவங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்ல, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு டீச் பண்ணுவாங்கல்ல, டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க தானாகவே வந்து அவங்களுக்கு எத்தனை வருஷம் கேட்டாலுமே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து பார்க்குறேன். நம்ம பேசுறது தான் நடக்கும். ஸோ இது வந்து சும்மா அந்த ஜி பூம்பா கதை அப்படிலாம் கிடையாது, விச் இஸ் நம்மளோட மைண்டை தானாகவே நம்ப வைக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களையும் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி ப்ரியோ ஆஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இப்போ பாட்டு கேட்டு வந்துடலாமா? மனசை தொட்ட மெட்டுக்கு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு, மனசு தொட்டு மிட்டு.
2: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு

89.4 தமிழசன் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலாக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம ஷோவில் நல்லது பற்றி தான் பேசுவோம், பட் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்பயாவது நம்மளோட மைண்டு சட்டுன்னு வந்து யோசிச்சு பார்க்கும், டீ நம்மளோட மைண்ட் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கே, என்ன ரீசன், என்னவா இருக்கும், என்ன தான் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சிருப்போம்ல. ஒரு 10 நாள் நல்லாயிருப்போம், ஒரு 10 நாள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இதை பற்றியும் யோசிக்காமல் தேவையே இல்லாத நிறைய விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே இருப்போம், என்னடா ஆச்சு நமக்கு அப்படின்னு. ஸோ அப்பப்போ நம்மளோட மைண்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், எஸ் கிளென்ஸ் பண்ணணும்ல, நம்ம வந்து அது மறந்தே போயிடும், அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போவுமே இந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு ஒரு பெரிய தடை. நம்மளை கெடுக்கிறதுக்கு 4-5 பேர்லாம் வரவே வேண்டாம், நம்மளே சொந்த செலவில் அதை வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கி நம்மளே அழகாக வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளோட மைண்டை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது. ஏன்னா நம்மளோட மைண்டு நல்லாவே இருந்தாலும் நல்லா இருந்தாலே போதும், ஆக்சுவலாக அந்த பாடிலாம் தானாகவே வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்த நம்ம தூக்கி போட வேண்டியது இருக்குது, எதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து எடுத்துக்கணும், எதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த மைண்டு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கேட்குறோம் இல்லையா, நம்மளோட தாட்ஸ் தான் மைண்ட் இல்லை. அது எந்த இடத்துலலாம் வந்து கேட்டு போட்டுட்ருக்கு, அது எப்படி நம்ம வந்து அந்த பிளாக் பண்ணுறத உடைக்கிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட வந்து எனக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம மைண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் அது சொல்கிறத கேட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அது வந்து விடவே முடியல, அது லவ்வாக இருக்கட்டும் இல்லை பேட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், சுற்றி இருக்கவங்களாம் இதை விட்டு இது வந்து சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் நம்மளோட மைண்ட் என்ன பண்ணும், ஆஹா நீ வந்து விட்டுட்டாதான் நிம்மதியாயிருவியே, அதெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டு ஆட்டி அதுக்கப்புறம் நம்மளாம் வந்து அதை விடுற வரைக்கும் படாத பாடு படுத்திடும். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பேசலாமே அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டுக்கு அப்புறமா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ், ஜெயிலர் 2 படத்துக்கான கான்டெஸ்ட் நம்ம ஷோவில் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸை வின் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்துடைய டிரெக்டர் நெல்சன், நெல்சனோட ஃபஸ்ட் தமிழ் மூவி என்ன அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும், 0502528940 இந்த நம்பருக்கு. ஜெயிலர் 2 படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜாய்ஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் FM. படக்கிட்டு வந்துடலாமா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: உடனே பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க.
4: நிமிர்ந்தா குனிய முடியலையா?
3: ஆமாங்க.
4: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
3: ஆமாங்க.
4: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
3: ஆமாங்க.
4: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ஏன் பண்ண முடியாது?
5: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிர்தா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: போய் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான், ஏன்னா வீட்டில் சின்னதாக ஒரு டஸ்ட் இருந்தால் கூட அதை போட்டு தொடன்னு தொடச்சி எல்லா திங்ஸையும் பல பலன்னு வச்சுக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்னமோ தெரியாது, ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாத்ஸ்னு அதை அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், அப்புறம் மடித்து வச்சுக்கலாம், திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கோமா? பட் நம்மளோட மனசில் தேவே இல்லாத சில அழுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஸ், அதுதான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ். அது சில பேர் மேலே இருக்கிற ஒரு கோபமாக இருக்கலாம், சில பேர் பேசின விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேர் மேலே ஒரு சின்னதாக நம்மளே அறியாமல் ஒரு ஜலஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட மைண்டை கண்ணா பின்னானு பாடாப்படுத்தி நம்ம கூட அந்த பர்சன் இருக்கவே மாட்டாங்க. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம், அவங்க பண்ண ஒரு விஷயம் மட்டும் அது மைண்டில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது தேவையில்லாமல் நம்மளோட மைண்டை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும், சொல்லப்போனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடு எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி நம்மளோட மைண்டையும் வைக்கிறதுக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் நம்ம அதை ஃபாலோவே பண்ண மாட்டோம்ல. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர். ஸோ எப்பயும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றத தாண்டி நம்மளோட மைண்ட் வந்து நம்ம சொல்கிறத வந்து கேட்கணும். இப்போது வீட்டில் இருக்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ யாரெல்லாம் வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து சும்மா இருக்கிறது கிடையாது, ஒரு 5 நிமிஷம் அதை உட்காரவே மாட்டாங்க, எதையாவது இழுத்து போட்டு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு சும்மா உட்காந்து அவங்களோட மைண்ட் வந்து தேவையில்லாத இருந்தாலும் யோசிக்கும், அதுக்கு வந்து அதை வாஷ் பண்ணுவோமா, இதை க்ளீன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே அந்த பேக்டாக வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் சில நேரங்களில் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மைண்டை க்ளீன் பண்ணுறது, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்து சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சீக்கிரமே நம்மளோட மைண்டில் இருக்க அந்த டர்ட் எல்லாம் போயிட்டு அப்படியே ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எதுவுமே வந்து நம்பிக்கை இருந்தால் தானே சரி பண்ண முடியும். நம்மளே நம்மளை நம்பலைன்னா எப்படி? இப்போது இவ்வளோ பேசுகிறேன்ல, இப்போ எனக்குள்ளேயுமே நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கலாம், கண்டிப்பாக வந்து இருக்கலாம். பட் அது வந்து நானே முயற்சிக்காமல், ஸோ அதெல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் நினச்சோன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து சரியாக ஆகாது இல்லையா? நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட எப்படி இந்த 21 டேஸ் ப்ராப்பராக ஜிம்க்கு போவாங்களோ, இந்த மாதிரி 21 டேஸ் வந்துட்டு எதை பற்றியுமே நெகட்டிவாக நினைக்காமல், யார் பற்றியுமே நெகட்டிவாக பேசாமல், இது ஒரு ஹேபிட்டாக வந்து நம்ம ஒரு 21 டேஸ் ஒரு 48 டேஸ் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்லேயும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பிரைட்டாக லைட்டெல்லாம் எறியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோமே, இதோட எக்ஸசைஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. உங்க யாருக்காவது இந்த ஓசிடி ப்ராப்ளம் வந்து இருக்கா? சில பேர் வந்து சே எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேருக்கு வந்துட்டு ஐயோ எனக்கு

0: ஏய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams.

0: to you by Bashabai Biryani, Wasal Hub, Block 4, Karama. Tamil, 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடி together.
3: We'll be back after a short commercial break.
4: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
5: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
6: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
7: வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்சுக் அண்டேரா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. ஸோ நம்ம மைண்டில் ஒரு தாட் வருது அப்படின்னா அது நம்ம உண்மை அப்படின்னு நம்பிடுறோம்ல, ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. சில நேரம் நம்ம மைண்ட் நமக்கு அகேன்ஸ்டாக வந்து சில ஸ்டோரிஸை வந்து கிரியேட் பண்ணும். ஆஹா, ஊரில் இருக்கவங்க எழுதுகிற ஸ்டோரிஸில் என்ன, நம்மளே நமக்கு ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி பார்த்துப்போம். பாருங்கள், ஒரு படம் எடுத்து நம்ம ரிலீஸே பண்ணால் 100 நாள் ஓடும். அந்தளவுக்கு ஸ்டோரிஸ்லாம் நம்ம தானாகவே வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த ஒரு ஹேபிட் நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்குது. மேபி ஒரு 85% பேருக்கு வந்து இருக்கும் தானே, என்னையும் சேர்த்து. ஸோ ஒரு இப்போது நமக்கு சின்னதாக ஒரு ஃப்ரெண்டு வந்து ரிப்ளை பண்ணலைனாலோ, இல்லை அவங்க வந்து ஃபோனை வந்து எடுக்கலைனாலோ, இல்லை வந்து ஒரு மெயிலுக்கு வந்து சீக்கிரம் வந்துட்டு ஒரு ரிப்ளை வரலைனாலோ, என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பதறுவோம் இல்லை. ஸோ அப்போ மைண்ட் வந்து தானாகவே சில ஸ்டோரிஸ்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் பிஸியாக இருக்கலாம், இல்லை வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம், முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதை பற்றிலாம் வந்து மைண்ட் வந்து அசால்ட்டாகவே எடுத்துக்காது, அது ட்ரிகர் பண்ணு, இன்னும் நல்லா யோசி, இன்னும் கொஞ்சம் மைண்டை போட்டு கசக்கி புழிஞ்சு பாரு, நல்ல பிரச்சனையை உருவாக்கு அப்படின்ற மாதிரி வந்து தோணும். ஸோ அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அதை உடனே வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டைம் கொடுப்போம், ஓகே இப்படி வந்து நடந்தாலும் இட்ஸ் ஓகே, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு ஏன் வரமாட்டேங்குது. ஸோ எப்போவுமே இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போது உனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா வர்ஸ்ட் கேஸ் என்ன நடந்துட போகுது, அதான நடக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. வர்ஸ்ட் கேஸ் இவ்வளோ தான் நடக்கும், அதை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும்ல அப்படின்னு ஒரு தாட் வந்து வருது. அதுக்காக வந்து ஏன் நெகட்டிவாக நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து கிடையாது, அதுதான் நடக்க போகுது, இட்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்றதே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் இல்லை என்ன நடந்துட போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில தாட்ஸ் வந்து அப்படியே க்ளவுட் மாதிரிங்க, மேகங்கள் மாதிரி வரும் போகும், பட் அங்கேயும் வந்து இருக்கிறதே கிடையாதானே. நம்ம தான் வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மூட் அவுட் ஆகிட்டு அப்செட் ஆகிட்டு ஒரு மாதிரி வந்து இருப்போம் இல்லை. ஏன் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அந்த ஆணியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போகலாம். இப்போ வர்ஸ்ட் கேஸ் இப்போ வந்து என்ன பண்ணணும், மற்றவங்க வந்து யார் வந்து நம்மக்கிட்ட பேசாமல் இருக்க போகிறாங்களா, இட்ஸ் ஓகே அவங்களால நமக்கு எதுவும் பிரச்சனை வரப்போதா, இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தாட்டுக்கு ஏன் நம்ம வந்து போக மாட்டோம், எதுக்கு ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ திங்க் அபவுட் இட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. அது நம்ம ரேடியோ நாம் யோசிக்க.
1: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale. Prop Shell Dane. For details call 056-415-4242.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. செழித்தையும் தமிழை ஒளி.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அன்புடன் நான் brought you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
1: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. கொனேத் முன்னாடி நம்மளோட மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுல வந்து இதுவும் ஒண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நமக்கு சின்னதா தலைவலிச்சாலே போதும், நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு வந்து யோசிப்போம். டாக்டர்கிட்ட போகாமையே வந்து கூகுளில் வந்து தேடுவோம். அது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பிரெயின் டியூமர் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போடும். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விடிய விடிய வந்து அதை பற்றி யோசிச்சு நம்மளே ஒரு கதை கட்டி வச்சு ஒரு மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவோம் இல்லையா. அப்புறம் தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, கூகுள்லாம் வந்து நம்ம எதுக்கும் பார்க்கக்கூடாது, ஆனால் ஒன்றா சாட் ஜிபிடியை வந்து கேட்கக்கூடாது. இப்போ சாட் ஜிபிடியே திருந்தி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ப்ளீஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை போயிட்டு விசிட் பண்ணுங்கள், ஃபேமிலி டாக்டர்கிட்ட வந்து போங்க அப்படின்னு அதுவே வந்து இப்போலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நீ வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு தான் என்ன கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்மளாம் மனுஷங்க தான், எண்ட் ஆஃப் த டே நம்மளாம் மனுஷங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், ஸோ எந்த உடம்புல வந்து எது முடியாமல் வந்தாலுமே ஸோ உடனே வந்து நம்ம டாக்டரை போயிட்டு விசிட் பண்ணோம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து க்ரானிக் பேக் பெயின் இருந்தாலோ, இல்லை நெக் பெயின் வந்தாலோ, இல்லை ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்மளே வந்து டாக்டர் ஆகிட்டு நம்மளே சில மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்ருப்போம், வீட்டில் இருக்க அந்த டேப்லெட்டை போடு இந்த டேப்லெட்டை போடுன்னு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆயுர்வேதிக் முறையில் நீங்கள் உங்கள் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண முடியும். ஸோ டாக்டர் தீபா புருஷோத்தமன் இருக்காங்க. ஸோ இண்டக்ட்ரி ஆஃபராக வந்து அபயங்கா கிழி, ஸ்டீம் பேக், ஃபேஸ் பேக், கேர்ள்ஸுக்குலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ரொம்ப பிடிக்கும் கூட. ஸோ இது எல்லாமே சேர்த்து 149 dirhams தான். ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ விசிட் டாக்டர் தீபா புருஷோத்தமன், வேதாமிருத்தா ஆயுர்வேதிக் சென்டர், வேதாமிருத்தா ஆயுர்வேதிக் சென்டர் அல்னாதா 2 இருக்குது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 04355 5139 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: இன்னும் அந்த நாலு பேர் சொல்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்போ எனக்கு நீங்க தான் தேவை. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலாக எங்கள் சர்க்கிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க எப்படின்னா, இப்போது நான் கூட வந்து சில நேரத்தில் வந்து யோசிப்பேன், அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ யார் என்ன நினச்ச, என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ணே உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண, உனக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க நினச்சா என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி தட்டி விட்டு போக சொல்லுவாங்க. எனக்கு அவங்கள ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்தனால அவங்களோட அந்த அப்ரிங்கிங் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரீடமாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை ஸ்ட்ராங் எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து அட்மயர் பண்ணியிருக்கேன். இப்போவே யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம கிருஷ்ணி மணிபாலன் தான். ஸோ ஒரு மாதிரி துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எங்கள் கேங்லே. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணகிட்ட இந்த ஒரு ஹேபிட் வந்து எடுத்துக்கலான்னு, பட் ஸ்டில் நான் ட்ரை தான் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் நல்லா வந்து எடுத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு வர பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது நம்ம ஊரில் இருந்தால், நம்ம வந்து மதுரை, உங்களுக்கே வந்து தெரியும். பட் அப்போலேருந்தே எனக்கு சொல்லி கொடுத்துரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, தலை இப்படி தலைவிரி குளமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரியே வந்து சொல்லி வந்து வளர்த்துருப்பாங்கல்ல. பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எதில் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட எல்லாரோட ஒப்பீனியனையும் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது எண்ட் ஆஃப் த டே நிறைய பட்டிருக்கேன். இன்னமும் என்னென்ன இருக்குன்னு தெரியல, டச்சு அப்படிலாம் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, சீரியஸ்லி யாருமே இல்லை. ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படியே இந்த டீயெல்லாம் ஃபில்டர் பண்ணால் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் நமக்கு அதுதான் வந்து கற்றுக் கொடுக்கும். அந்த நம்ம தேடிட்டு இருக்க, நம்ம எதிர்பார்த்துட்ருக்க, நம்ம ஒப்பீனியனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நாலு பேர் வந்து இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது உங்கள் ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகுது, இதை வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு உங்களோட உள் மனசுக்கு வந்து என்ன தோணுதோ அதை மட்டுமே வந்து பண்ணணும், அதை மட்டும்தான் நம்மளோட மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது நம்ம எல்லாரும் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் இல்லையா. அது உங்கள் தேர்ட்டீஸ்லையாக இருக்கலாம், உங்களோட ஃபார்ட்டீஸ்லையாக இருக்கலாம், உங்களோட ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக இருக்கலாம், வாட் எவர், அட்லீஸ்ட் நம்ம அப்போயாவது கற்றுக்கிட்டோமே அப்படின்னு வந்து நினைங்க. எதுவுமே வந்து லேட்டே வந்து கிடையாது அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு 10 பேர் 15 பேரோட ஒப்பீனியன் வந்து கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த 15 பேர் இல்லைனா கூட அவங்க யாருன்னு தேட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு ஷோவில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்குது. இதனால் எல்லாரோட ஒப்பீனியனே வந்து கேட்காதீங்க இந்த சென்ஸ் இல்லை, இருக்கவே மாட்டாங்க யாருமே. யார் அந்த 15 பேரும் தேடி கண்டுபிடிச்ச கேட்காதீங்கன்னு சொல்கிறேன். நிஜமாகவே உங்களுக்குன்னு உங்கள் மேலே அக்கறை இருக்க ஒரு பர்சன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கலாம், திஸ் ஆர் தட் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வந்து தேவைப்படுது, என்னால் ஓனாக வந்து எதுவும் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஓகே. பட் அந்த நாலு பேர் வேண்டவே வேண்டாம். ஸோ மேபி உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அதை நம்ம ரேடியோ
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
0: கக்க காக்கி கீ கூக்கு கக்க கே கூக்கு கூக்கு கே கே கக்க காக்கி கீ கூக்கு கக்க கே கூக்கு கூக்கு கே கே கக்க காக்கி கீ கூக்கு வெரி குட் கக்க காக்கி கீ கூக்கு கக்க கே கூக்கு கூக்கு கே கே பாடுங்க.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. சில நேரங்கள்ல சில விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் அதையே நம்ம அரைச்சு அரைச்சு அரைச்சு இன்னமும் அரைச்சிட்டு இருப்போம். சிவா மனசுல சக்தி படத்துல சந்தானம் சொல்ற மாதிரி, அவ போய் 6 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சு 6 வருஷம் ஆயிருக்கும், பட் ஸ்டில் நம்ம அதையே வந்து நினைச்சிட்டு இருப்போம். இது வந்து உங்களுக்கும் கனெக்ட் ஆதா? எனக்கும் கனெக்ட் ஆகுதுங்க. பொய்யெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எல்லாத்துக்குமே இந்த பாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் இருக்க தானே செய்யும். பட் அந்த பாஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுறத கொஞ்சம் நம்ம நிறுத்தினா நல்லாயிருக்கும்ல? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம லைஃப்பில் சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கும், யாரோ நம்மளோட ட்ரஸ்ட்டை வந்து உடைச்சிருக்கலாம், நம்மளோட நம்ம சின்சியராக இருக்கிறத அவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ட்ரூவாக இருக்கிறத தப்பாக வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். அப்போது நமக்கு பயங்கரமாக வந்து ஹர்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த இன்சிடெண்ட் முடிஞ்சு பல மாதம் ஆயிருக்கலாம், பல வருஷம் ஆயிருக்கலாம், பட் ஸ்டில் அந்த கான்வர்சேஷன் மனசுக்குள்ளேயே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஐயோ, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, எனக்கு கூட வந்து ஒரு பர்சனை வந்து பிடிக்காது, என்னோட மைண்டுக்கு வந்து தெரியும் இந்த பர்சன் பற்றி பேசவே கூடாது, அவங்களோட தாட்டே வரக்கூடாதுன்னு. பட் பேசக்கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு அந்த பேசணும் அந்த பர்சனோட தாட் வந்து வந்துடும், அதை பற்றி வந்து பேசிடுவேன். ஐயோ, இது வந்து 1 தடவை 2 தடவை இல்லை, நிறைய முறை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, இதை வந்து நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. இந்த க்வெஸ்சன் வந்து நம்மளோட மைண்டில் வந்து ஓடும்போது, அந்த சிச்சுவேஷனில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வந்தாலும் நம்மளோட மைண்ட் எங்கேயோ அதை தேடி தேடி போயிட்டே இருக்கும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பர்சன் வந்து இருக்கலாம், அந்த உங்களோட தாட்ஸ் வந்து வரலாம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீங்கள் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்கலாம், ஆனால் ஆப்போசிட் பர்சன் உங்களோட எஃபோர்ட்டை வந்து வேல்யூ பண்ணாமல் இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லெசன் நீங்கள் கற்றுட்டு இருந்திருக்கலாம். பாஸ்டில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்ற முடியுமா? அது முடிஞ்சு போச்சு, டன், மாற்றவே முடியாது. ஆனால் அது நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது நம்மளோட கையில் இருக்குது தானே. உங்களை ஹர்ட் பண்ணவங்களை ஃபர்கியூ பண்ண ரெடியாக இல்லைனா கூட பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலாம் தேவையே கிடையாது. உங்களை நீங்களே வந்து ஓகே மறந்து போ அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது. அட்லீஸ்ட் உங்களோட ஹாப்பினஸ்ஸை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இருங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த பர்சன் பற்றியே நினச்சி நினச்சி ஆர் அந்த இன்சிடென்ட் பற்றியே நினச்சி நினச்சி உங்களை நீங்களே ஏன் பனிஷ் பண்ணிக்கிறீங்க? நம்மளை நம்ம ஏன் பனிஷ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட க்வெஸ்சன். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும் இல்லையா? ஸோ பாஸ்ட் லெசனை மறந்துடுவோம், அதை டெய்லி பனிஷ்மெண்ட் நமக்கு வேண்டாமே, அது எப்படியாவது அதுலேருந்து வெளியில் வந்துடலாமே. அதுக்கு எவ்வளவோ பார்த்துருக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, அதை நம்ம ஏன் முயற்சிக்க மாட்டுறோம் அப்படின்றதான் என்னோடய கேள்வி. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கோவம் வருதா? கொஞ்சம் கொஞ்சம் பாஸ் பண்றீங்களா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. நம்ம பீஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன தெரியுமா? நம்மளோட மைண்டை கொஞ்சம் பாஸ் பண்றது. யாரும் நம்ம கிட்ட கோவப்பட்டு பேசின உடனே வந்து ரிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் பக்கம் பக்கமாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அந்த மெசேஜை டெலீட் வேற பண்ணிடுவோம் இல்லையா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த ஆப்போசிட் பர்சனை அப்படியே குழப்பி விட்டுருவோம். ஆஹா, என்ன அவங்க வந்து இவ்வளோ மெசேஜ் பண்ணிப்பாங்க, என்ன டெலீட் பண்ணாங்கன்னு அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகி அது வேறு மாதிரி வந்து போயிருக்கோம். கண்டிப்பாக இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் இம்மிடியேட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தேவையா? ஏன் நம்ம அதை பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நிறையா சொல்லலாம் இல்லையா, நம்மளோட ஃப்ரெண்ட் விஷயத்துலையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உங்களோட எக்ஸாக இருக்கலாம், அவர் கரண்ட்டில் இருக்கவங்களா இருக்கலாம். அந்த கோவத்தை காமிக்கிறதுக்கு, நான் கோவமாக இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் கொஞ்சம் ஒரு அமைதியாக இருந்து, ஒரு வெளியில் யார்கிட்டையாவது பேசிட்டு வந்து, அவர் பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது, கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது, வந்ததுக்கப்புறம் இந்த பர்சன் தான் அந்த பர்சனா அப்படின்னு நம்மளே வந்து யோசிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம கோவப்பட்டிருப்போம், சட்டனை வந்து ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஆஹா, நான் மட்டும் இப்போது பைக் எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருந்தேன்னா. பட் அதுக்காக கோமாலாம் ஓட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் வந்து தப்பு. காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், அப்படியே இந்த ரேஸ்லாம் பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து அந்த தனிமை தேவை அப்படின்றத நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த அமைதியாக இருக்கும்போது எப்போவுமே அது சப்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஹர்ட்டான விஷயத்தை அப்படியே வந்து கிளியராக கம்மி பண்ணிடும், அந்த கோவத்தை வந்து குறைச்சிரும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்கள் பீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே வந்து ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து யோசிங்க. யோசிச்சு அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை உடனே கொடுக்காம அதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாமா? இல்லை சில நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது, எதுக்கு தேவையில்லாத அந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த ஸ்டோரி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வார்த்தைகளில் வந்து விட்டுட்டோம், கோவத்தில் வந்து 1000 விஷயம் தோணும், அந்த 1000 விஷயத்தையும் நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் நம்ம கோவம் போயிடும். அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த பர்சன் நம்ம மீட் பண்ணுறது, எப்படி நான் உங்களை சமாதானப்படுத்துறதெல்லாம் நம்ம நினைக்கவே மாட்டோம்ல. அப்படியே தட்டார் புட்டார்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்போதைக்கு அப்போ நம்ம கொட்டிட்டு போயிடுறோம். ஸோ இனிமேல் நீங்கள் அதை அப்படி பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து அதை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறது கிடையாது இப்போது. ஐயோ, கண்ணு வச்சிடாதீங்க, டச் அவுட். அண்ட் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்றைக்கி நம்ம ஷோ பற்றி ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் RJ பிரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பை.
1: அன்புடன் brought to you by ayu treat ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ayu treat ayurveda, DIP மற்றும் silicon oasis. call 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சத்யபாமா மற்றும் மரகதம் குமரவேல் ஆகியோர் எம்எல்ஏவாக இன்று பதவியேற்றனர். சபாநாயகர் சிஜிடி பிரபாகர் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் பதவியேற்பு இடம்பெற்றது. இதன் மூலம் சட்டப்பேரவையில் தாவேகா எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 109 உயர்ந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இருவரும் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றனர். இவர்களுடன் சேர்த்து இப்போது தாவேகாவில் மொத்தம் 15 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாக TVKIT விங் இன்று தெரிவித்தது. பெண் உரிமை, சமத்துவம், சமூக நீதி என தந்தை பெரியாரின் கொள்கை பாதையில் பயணிக்கும் வெற்றி தலைவர் தலைமையிலான தாவேகா அரசு பெண்கள் அதிகாரம் பெறுவதை உறுதி செய்யும் உன்னத செயலை செவ்வனை ஆற்றி வருகின்றது. பெரியாரின் பெயரை வெறும் பெயரளவில் சொல்லிக்கொண்டு ஆபாச அரசியலை அடிநாதமாக கொண்ட கட்சிகளுக்கு மத்தியில் பெண்களின் மரியாதையையும் மாண்பையும் பாதுகாப்பதில் தாவேகாவின் பாங்கும் பங்கும் அளப்பரியது என்று TVKITவிங் தெரிவித்துள்ளது. திமுக தோல்விக்கு ஊழல், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பெண்களை பற்றி தவறாக பேசிய பேச்சுக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை நடத்திய விதம்தான் காரணம் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாட்டில் பேசிய திமுக தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகள் மூலம் பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். ஆனால் தமிழ்நாட்டில் யாருடைய வாக்குகளையும் நீக்க விடாமல் பம்பரமாக உழைத்த இயக்கம் திமுக என்று தெரிவித்திருந்தார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் மக்கள் திமுகவை முற்றாக புறக்கணித்து தோல்வியை தந்தவுடன் இப்போது SIR மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதே தங்களது தோல்விக்கு காரணம் என்று திமுக தெரிவித்து வருகின்றது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதற்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்களே மதுரை கூட்டத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார் என்று மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இப்போது கூட SIRஐ எதிர்ப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர்கள் பேசி வருகின்றார்களே தவிர தலைமை தேர்தல் ஆணையரை பதவி விலக கோரி நடைபெறும் போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் விமர்சித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக கோரி நடைபெறும் போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என்று கூற மாணிக்கம் தாக்கூருக்கு முதலில் என்ன தகுதி இருக்கின்றது என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் SIRக்கு எதிராக போராடிய இளைஞர்கள் தாவேகா அரசால் கைது செய்யப்பட்ட போது திமுக எம்பிக்கள் அவர்களை விடுவிக்க கோரி போராட்டம் நடத்தினர். அப்போது காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருந்தது என்று திமுக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயோடு காபி குடித்துக் கொண்டிருந்தவர்கள் திமுக குறித்து பேசலாமா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. மாணிக்கம் தாக்கூர் சூடு சொரணையுள்ள மனிதராக இருந்தால் காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் தாவேகா தலைவர் விஜய் ஏன் போராட்டத்தில் இணையவில்லை என்று கேட்க வேண்டும் என்று திமுக தெரிவித்துள்ளது. தாவேகா அரசை விமர்சிக்கும் இன்ஸ்டாகிராம் பதிவுகள், கணக்குகள் முடக்கப்படுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் விமர்சனங்களை முடக்க காவல்துறையும் அரசின் பிற வளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்று தெரிவித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திமுக எம்பி கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக மெட்டாவிடம் விளக்கம் கேட்கவும் விசாரிக்கவும் வேண்டும் என்று அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதள பதிவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாவேகா அரசுக்கு எதிரான பதிவுகள் ஏன் நீக்கப்படுகின்றன என்றும் அவர் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தை நோக்கிய பேரணியில் ஈடுபட்டனர். இதனால் மத்திய டெல்லி பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஜனநாயகத்துக்கான பேரணி டெல்லியின் முக்கிய பகுதிகளான பறக்கம் கொத்தம் பாசாலை மற்றும் மண்டி ஹவுஸ் ஆகியவற்றில் போக்குவரத்தை முடக்கியது. இந்நிலையில் SIR பணியின் போது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ராகுல்காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் 11 தலைவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அமைதியான ஆர்ப்பாட்டங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் குறித்தும் இந்த மனுவில் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் இனி போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்று டெல்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இதேவேளை போராட்டங்களை நடத்துவதற்கு 3 புதிய இடங்களின் பட்டியலையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் தற்போதுள்ள போராட்ட இடத்துக்கு மாற்றாக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான தகுந்த இடங்களை ஆராய உள்துறை அமைச்சகம் ஒரு குழுவை அமைத்திருந்ததாக டெல்லி காவல்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஜந்தர் மந்தர் போராட்டம் நடத்தும் இடமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அந்த சுற்றறிக்கை 3 புதிய இடங்களையும் பட்டியலிட்டுள்ளது. அதன்படி ராம்லீலா மைதானம், புராடி மைதானம் மற்றும் CPT மைதானம் ஆகியவை போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான புதிய இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த அக்டோபர் 10 தேதி ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் இறுதிச் சடங்கை ரியாதிலேயே நடத்த அவரது குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளதாக சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் முகமது யூசுப் அலி என தூதரகம் அடையாளம் கண்டுள்ளது. இறுதிச் சடங்குக்கு தேவையான நடைமுறைகளை மேற்கொள்வதில் அவரது குடும்பத்தினருக்கு உதவி செய்து வருவதாகவும் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைகளுக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை மஹிந்த ராஜபக்ச தனியார் மருத்துவமனையொன்றில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர் சிறிது நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதியின் சுகாதார நிலைமை குறித்து சில சாதாரண மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த மருத்துவ பரிசோதனை முடிவுகள் சாதகமாக உள்ளதால் அவர் தற்போது சாதாரண சிகிச்சை பிரிவின் கீழ் மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியா மீதான தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அனைத்து வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பையும் பாதிக்கின்றன என்று அமீரக ஜனாதிபதியின் தூதரக விவகார ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு விவகாரங்களில் வளைகுடா நாடுகள் மீண்டும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள், பிராந்தியம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக அன்வகர் காஷ் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்தும் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சகோதர நாடான சவுதி அரேபியாவின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயலாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவும் ஒற்றுமையையும் தெரிவிப்பதாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்பதாகவும் அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. துபாயில் 31st சீசனுக்காக எதிர்வரும் அக்டோபர் 14th தேதி குளோபல் வில்லேஜ் மீண்டும் திறக்கப்படுகின்றது. குளோபல் வில்லேஜ் செல்வோரின் வசதிக்காக 4 முக்கிய பேருந்து நிலையங்களில் இருந்து நேரடி பேருந்து சேவைகளை துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தொடங்குகின்றது. அல் ரஷீதியா, யூனியன் அல் குபைபா மற்றும் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் ஆகிய 4 பேருந்து நிலையங்களில் இருந்து குளோபல் வில்லேஜுக்கு பேருந்துகள் இயக்கப்படும். இந்த சேவைகள் 40-60 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும். மேலும் குளோபல் வில்லேஜின் நேர்வழி பகுதிகளில் சுற்றி பார்க்கும் அனுபவத்தை வழங்கும் வகையில் 2 மின்சார அப்ரா படகு சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. குளோபல் வில்லேஜில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதாக துபாய் நிகழ்வுகள் பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது. துபாய் குளோபல் வில்லேஜ் எதிர்வரும் 2027 மே மாதம் வரை திறந்திருக்கும். சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் அக்டோபர் 17 வரை மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. விமானிகளுக்கான அறிவிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் பாதுகாப்பு பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும் காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை விமான நிலையத்தின் புறப்பாட்டு பகுதியில் உள்ள முனையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஏமனில் செயற்படும் ஈரானுடன் நெருங்கிய தொடர்புடைய ஹூதி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலால் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த வாரம் முதல் ஹூதி அமைப்பு சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் மற்றும் எண்ணெய் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சவுதி அரேபியா மீது இன்றும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் எரிசக்தி பாதுகாப்பு உறுதியாக உள்ளது என்று கணிக்க முடியாது என சவுதி அரேபிய எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் எச்சரித்துள்ளார். ரியாதில் நடைபெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போதைய சூழல் எரிசக்தி உட்கட்டமைப்புகளுக்கும் முடிவெடுக்கும் நடைமுறைகளுக்கும் பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். எரிசக்தி பாதுகாப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், எரிசக்தி விநியோகம் மற்றும் அதற்கான உட்கட்டமைப்புகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்காவின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் தாரா நாரிஸை உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் அணியிடம் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ட்ரேடிங் முறையில் வாங்கியுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 2027 தொடருக்கு முன்னதாக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரது அடிப்படை விலையான 10 லட்சத்துக்கு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 2023 நடைபெற்ற முதல் WPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடிய தாரா நாரிஸ் இந்த தொடரில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்திருந்தார். பிரபோன் மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 29 ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றினார். அந்த ஆட்டத்தில் எலிஸ்பெரி, ஹெதனைட், ரிச்சா கோஷ் உள்ளிட்ட முக்கிய வீராங்கனைகளின் விக்கெட்டுகளையும் அவர் வீழ்த்தியிருந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Nam Radio, Nam Music.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் அடி கேப்போம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD சனா கார்டன். 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம

0: Znači, kaj se bude, eto ne.
1: Rolex. Rolex.
0: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லா.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
3: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: bro, I'll take you down in two, let's go.
1: Ce chestie mă dă tine? Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ
0: த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.
4: Bad dangi, small wall.

இங்க நான் தான் கிங்கு, நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பாத்துட்டு இருக்க.
4: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: For details, call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன். நிவி
0: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: டேய் டேய் என்ன பத்தி எல்லாமே போட்டு குத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்க.
2: நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
4: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.